இந்த நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த உற்பத்தி எது, அல்லது ஏற்றுமதி செய்ய அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் எது அப்படின்றத கேட்கலாம். இல்லாட்டி இந்த பொருள் எந்த நாட்டுக்கு வந்து தொடர்புடையது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். ஒரு நாடாக இருக்கலாம், அல்லது வந்து அந்த பொருளை வச்சு நாங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த வகையில் நாங்களும் இன்றைய நாள் ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறோம்.

உலகளவில் எந்த இயற்கை வளங்களுக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் பிரபலமானது அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படியே தேடிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து எங்களுடன் நினைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். நோர்வே வந்து பல உற்பத்திகளுக்கு வந்து பேர் போனதாக, அதாவது இல்லை இயற்கை வளங்களாக இருக்கட்டும் பல ஏற்றுமதிகளுக்கு வந்து பேர் போன நாடாக இருக்கிறது. அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்களும் எங்களுடன் நேராக பகிர்ந்து கொள்ளலாம். அழகுமணி தொலைபேசி ரகம் 4164544004.

நேரம் 8:06 நம்மூர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, நோர்வே உலக அளவில் எந்த இயற்கை வளங்களுக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மிகவும் பிரபலமானது அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. இதுல வந்து ஒரு லிஸ்டே இருக்கு. இதுல வந்து நோர்வே வந்து எந்தெந்த வளங்களுக்கு, அதாவது இயற்கை வளங்கள் முக்கியமாக எதுக்கெல்லாம் வந்து மிகவும் பேர் போனது அப்படின்றது வந்து

0: ஒரு லிஸ்டே இருக்கு. அது ஏதாவது ஒன்றை வந்து எங்களுடைய நேயர்கள் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். இணைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க குமார்? நானும் நலமா இருக்கிறேன். சரி, நீங்க என்ன பதிலோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன
1: சொன்னீங்க?
0: சரி, பார்க்கலாம். பொறுத்திருந்து நன்றி இணைந்து கொண்டு மிக்க குமார். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் எஸ்கே சிங்கம்.
0: வணக்கம் எஸ்கே சிங்கம், எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நல்ல சுகம். நீங்கள் எல்லாம் சுகம் தானே?
0: நாங்களும் எல்லாரும் நலமா இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன பதிலோடு வந்திருக்கீங்க?
2: நெக்ரான் நோவி வந்து பால் உற்பத்தியில ஃபேமஸ் ஆன உற்பத்தி, பால் ஏற்றுமதி.
0: சரி, பால் என்று சொல்றீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி எஸ்கே சிங்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வசனம், எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: இன்னைக்கு நான் தனியே, நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். மழை துணிக்குது அப்படி ஓடுறோம். என்ன பொறுத்த அளவில் நீங்களுக்கு நோர்வேஜியன் சீஸ் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆனதாமா? அது சீஸ் வந்து அங்கே அதில் ஃபேமஸ் ஆனது சீஸ், இந்த கொலனில் குடா சீஸ் மாதிரி நோர்வேஜியன் சீசன் ஒன்று இருக்கு. அது சூப்பர் சீஸ் இங்கே கிடைக்கிற உழவு நெறியில் அதுதான் நான் சொல்றேன்.
0: சீஸ் என்று சொல்றீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி, நன்றி.
0: திருச்சியாக நேர்கள் இணைந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4-1-6-5-5-4-4-0-4-0. நாங்கள் கேட்டிருக்கும் கேள்வி, நோர்வேயில் வந்து அதிக அளவில், அதாவது நோர்வே நாடு உலகளவில் எந்த இயற்கை வளங்களுக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மிகவும் பிரபலமானது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஒரு 2-3 நிறையவே இருக்கு. அதில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நேர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4-1-6-5-5-4-4-0-4-0.

0: நேரம் 8:13 மல்லித்தந்த பூமி போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்றதையும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நோர்வே உலக அளவில் எந்த இயற்கை வளங்களுக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மிகவும் பிரபலமானது அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடன் நினைப்பில் இருக்கும் நேர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: கணேஷ் கேக்குறேன்.
0: கணேஷ், எப்படி இருக்கீங்க கணேஷ்? நானும் நலமாக இருக்கிறேன் கணேஷ். கேட்டதுக்கு நன்றி. சரி, நீங்க என்ன பதிலோடு இணைந்திருக்கின்றீங்க? பெட்ரோலியம் அண்ட் மீன்கள். சரி, பார்க்கலாம். நன்றி கணேஷ். இந்த கொண்டமைக்கு நேரம் 8:14 விளம்பர இடைவெளி அடுத்து நாங்களும் நேர்களை இணைத்துக் கொண்டு இருக்கின்றோம்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 to $3,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் கேசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 to $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் EastFM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
3: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 gram மேகி கோகனட் மில்க் பவுடர் $3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 gift card பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கண்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: வானலையில் தமிழ் வாசம் EastFM 102.7.

0: நேரம் 8:22 SFM 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் அள்ளித்தந்த பூமி போர் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, நார்வே நாடு உலக அளவில் எந்த இயற்கை வளங்களுக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மிகவும் பிரபலமானது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிக்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் அதுக்கு முன்னால் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டிருந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ரீஃபினன்ஸ் தவளுக்கு நீங்க நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நீங்க ஒரு பிசினஸ் அதாவது நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்க மேலும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மோகேஷ் 24. குறிப்பாக புளோரிடா, டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக அமைகிறது. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலம் மோகேஜ் பேமெண்டை கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கின்றது. மோகேஷ் 24 தமது டிரஸ்ட் பார்ட்னர்ஸ் உடன் இணைந்து உங்களுக்கு சரியான பார்ட்னர் ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜை ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றார்கள். அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் புறப்பட்டு தேடுவதை ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்ப முதல் இறுதி வரை மோகேஷ் 24 உங்களோடு உங்களுக்கு வழிகாட்டுகின்றதும் என்பதை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் கனடாவை விட US இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் என்பது குரோப்பில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே US ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மோகேஜை கூட உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. ஆகவே நீங்கள் நேரடியாக அழைக்கின்ற பொழுது இதை பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 நீ அழைக்க முடியும். அதேபோல நீங்கள் ஒரு கிளைன கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு சொல்லி ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான TD, ஸ்கோஷியா, BMO போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சை பெற்றும் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைக்க 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்கலாம். அதேவேளை உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். உங்கள் குறிப்பாக உங்களுடைய வீட்டுக்கான மோக்கேஜனை கூட நீங்கள் ரெனுவல் செய்ய முடியும் பேங்கில் ரெனுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலண்ட சூட்டாகவும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. முன்னு நினைப்படுத்துகிறோம், உங்களுக்கு US இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அரிய வாய்ப்பை இப்பொழுது மோகேஷ் 24 வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல நீங்கள் உங்களுடைய இது பற்றிய மேலதிக விவரங்களை நேரடியாக அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு GTA பெரும்பாகத்திலே 3 இடங்களில் தமது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைக்க 416-821-4512 416-821-4512
0: நேரம் 8:25. இந்த பொழுதில் நாங்களும் அளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சிக்கான பதிலையும் பகிர்ந்து கொள்ளும் நேரம். கேட்டிருந்த கேள்வி, நார்வே நாடு உலக அளவில் எந்த இயற்கை வளங்களுக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மிகவும் பிரபலமானது என்பதுதான் கேள்வியாக இருந்தது. அதில் வந்து முதன்மை 2 இடங்களில் இருக்கும் விடயத்தை தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மீன் மற்றும் எண்ணெய், அதாவது ஃபிஷ் அண்ட் ஆயிலுக்கு வந்து மிகவும் பெயர் போனதாக இருக்கிறது. நார்வே உலகின் மிகப்பெரிய கடலுணவை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக சாமன் மீன் உற்பத்தியில் நார்வே உலகிலேயே முதலிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி எரிசக்தி, ஆயில் அண்ட் கேஸ், ஐரோப்பாவிலேயே வந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யும் நாடுகளில் நார்வே முக்கியமாக இருக்கிறதாம். அந்த நாட்டின் பொருளாதாரம் இந்த கருப்பு தங்கம், அதாவது பிளாக் கோல்ட் மூலமாகவே வலுவாக உள்ளது என்று தெரிய வருகிறது. இதுதான் இந்த முதன்மை 2 இடத்தில் இருக்கிறது நார்வேயில். இன்று நான் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 8:30 செய்திகளையும் செய்தியறிக்கையும் கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கு போதுமான முழுநேர கற்பித்தல் உதவியாளர்களே இல்லையென மதிப்பீட்டாளர் நாயகத்தின் அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. விசேட தேவையுள்ள மாணவர்களின் கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை பணவீக்கத்திற்கேற்ப 15% ஒன்டாரியோ அரசு அதிகரித்துள்ள போதிலும் அவர்களுக்கான பாடசாலை கழகங்களின் செலவுகள் 19% உயர்வடைந்துள்ளதாக மதிப்பீட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுகவின் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகியுள்ள அதிருப்தியும் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க இடம்பெற்ற முயற்சிகளும் இப்பிளவுக்கு காரணமாக அமைந்துள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக தரப்பினை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதேவேளை அமமுக சட்டமன்ற உறுப்பினரின் போலியான ஆதரவு கடிதத்தை தாவேக்க பயன்படுத்தியதாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் விஜய்க்கு பகிரங்க ஆதரவை வெளியிட்டுள்ளார். தாவேக்க அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்புகளை நாளை இடம்பெறவுள்ள சூழலில் முதலமைச்சர் விஜய்க்கான ஆதரவு 150 கடந்துள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. தமிழின படுகொலை நினைவேந்தல் ஊர்தியின் பயணம் ஜாழ்நல்லூரில் தியாகி திலீபன் நினைவிடம் ஒன்றலில் ஆரம்பித்துள்ளது. மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் பவுனியா, இலுப்பையடி, மன்னார், பள்ளிமுனை ஆகிய பகுதிகளில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004, 8074, 416-704-8074.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: நேரம் 8:42 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ரீஃபினான்ஸ் சேவைக்கு நீங்க நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றால், நீங்கள் குறிப்பாக ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேலுக்கு இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வைத்து உங்களுக்கு பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பெற்று தருகின்றார். இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்க மேலதிய விவரங்கள் அது பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால், நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். 416-821-4512 நீங்க அழைக்கலாம். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மோகேஷ் 24. அதேபோல நீங்கள் புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக அமைகிறது. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரன் மூலம் நீங்கள் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் யூஎஸ்ஏ இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதாக நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகின்றார்கள். மோகேஷ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜ் ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றார்கள் மோகேஜ் 24 என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு சென்று ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோகேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழையுங்கள். மோகேஜ் 24 சக்தி வகை 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். இப்போது கனடாவை விட யூஎஸ்ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மார்க்கெட் வந்து குரோ அப் ஆயிருப்பதனால் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல நீங்கள் ஒரு குறிப்பாக ஒரு லைன் கிரெடிட் ஆகலாம், அல்லது கார் லோன், கிரெடிட் கார்டு மேலே கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால், இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சு பெற்றுத் தருகின்றார். அதுபோல ஒரு ஒன் பேமெண்டாக நீங்க செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை. நேரடியாக அழைக்க 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். அதுபோல ஃபர்ஸ்ட் மோக்கச்சு பிரேக் பண்ணாமல் $5,00,000 வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருக்கிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னே நினைப்படுத்துக்கோ 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்க பிசினஸ் கிரெடிட் லைன் கிரெடிட்டை நீங்க பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகி. மோகே சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சக்தி வகையை நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 இடங்கள் அலுவல் சேவைகளை வழங்குகின்றார். 416-821-4512 416-821-4512

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. Bespoke Real Estate.
0: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 8:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி. இந்த முதல் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டுவரும் நேரமாகி இருக்கிறது. இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு முன்பு முக்கியமான சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் காலநிலை என்ன மாதிரி இருக்க போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். தற்போது வெப்பநிலை 8°C ஒரு நிலை 6°C இருக்கிறது. நள்ளிரவில் உணர்நிலை 5°C குறைவடைய இருப்பது மட்டுமில்லாமல் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் 5 to 10 mm அளவிலான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 14°C உணர்நிலை 12°C இருக்கப் போகிறது. எரிபொருளின் விலை நள்ளிரவில் 2% அதிகரித்துக் கொள்ளப் போகிறது என்று கூறிக்கொண்டு, இதே மாதிரி இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சஹானா லிங்கநாதன். நன்றி, வணக்கம்.

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21-22-23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. புகழ்பெற்ற ட்ரெஷர் ஹில் கட்டுமானத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த இடத்தில் வசாகா பீச், ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் 2900 ஸ்கொயர் ஃபிட் முதல் 4300 ஸ்கொயர் ஃபிட் வரை உள்ள வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. அருகே எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஷாப்பிங் வசதிகள் உள்ளன. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ரீ, சோல் சிட்டி Reality 647-787-3784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிட்டெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: Your favorite music on your favorite station, 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில். பசுமை மார்க்கெட்,
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்,
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இசைஃபெப் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இசைஃபெப் 102.7.
2: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
3: All My Blinds சகலவிதமான blinds மற்றும் draperies ஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் free estimation, free installation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation, free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம். பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
5: FM 102.7
0: East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite
3: 07647478014.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
9: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது,
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
8: மார்க்கமென் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
9: அழகோ அழகு, 647-787-3784.
10: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக ஆன்றோர்கள் கருதும் மொழி, மூத்த குடி முன்னோர்கள் வாய்திறந்து பேசிய தமிழ் மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. மேன்மை பொருந்திய பல மேலைநாட்டு அறிஞர்கள் வியந்த மொழி. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது மதுரமாய் ஒலிக்கும் எங்கள் மொழி. தமிழ் மொழி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.

நேயர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உற்சாகமான காலை பொழுது. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் நடா ராஜ்குமார்.

சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆகவே சந்தோஷமாக வாழ்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 13ஆம் தேதி 2026 ஆண்டு புதன்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:07 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: கனேடிய செய்திகள் ஏஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 10°C இருக்கிறது. உடல்நிலை 8 இருக்கிறது. மழைத்துறலுடன் கூடிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது அமைந்திருக்கும். அதிகளவு முகில் கூட்டம் காணப்படுவென தெரிவிக்கப்படுகிறது. மதியத்தின் பின்னர் ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 15°C வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்க்கலாம். நாளையும் முழு கூட்டம் நிறைந்து மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 12°C இருக்கும். 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 15°C வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருக்கும். சனிக்கிழமை 19°C

நாட்களுக்கான வானொலி எதிர்ப்பு கூறல். ஆண்டாரியோ மாகாணத்தில் இந்த வருடத்திற்கான தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் ஆரம்பித்துள்ளது. May 12 முதல் 18 வரை ஆண்டாரியோவில் தமிழினப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வாரம் ஆண்டாரியோ பாடசாலை கல்வி வாரியங்கள் தமது பாடசாலைகளில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரத்தை அனுசரிக்கின்றன. ஆண்டாரியோ மாகாண சபையில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் மூலம் 104 நிறைவேற்றப்பட்டு இந்த வருடத்தோடு 6 ஆண்டுகள் கடக்கிறது. ஸ்காப்ரோ ரோஜ்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த சட்ட மூலத்தை சமர்ப்பித்து மாகாண சபையில் நிறைவேற்றியிருந்தார். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட எமது கதைகள் ஆண்டாரியோ மாகாண பாடசாலை வகுப்பறைகளில் அங்கீகரிக்கப்படுவதை காண்பது மிகுந்த மன நெகிழ்வை ஏற்படுத்துவதாக இந்த வருடத்தின் தமிழினப்படுகொலை கல்வி வாரம் குறித்து மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் பதிவிட்டுள்ளார். பிரதமரின் பெரும்பான்மை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சில கனேடியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை புறக்கணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை நிரப்பாமல் இருப்பதற்கு சில கனேடியர்கள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வேறு சிலர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடிதத்தை மீண்டும் திருப்பி அனுப்ப தீர்மானித்தனர். பிரதமர் மாகாணி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் லிபரல் கட்சி பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைக்க உதவிய தொடர்ச்சியான கட்சி தாவல்களுக்கு எதிராக மக்களின் எதிர்ப்பின் வடிவமாக இந்த சனத்தொகை கணக்கெடுப்பு புறக்கணிப்பு முயற்சி பார்க்கப்படுகிறது. இந்த நகர்வு போராட்டம் நடத்தப்படுவதற்கான ஒரு தவறான வழிமுறை என லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க் கெர்சன் தெரிவித்தார். இது முற்றிலும் தவறான தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் ஒரு போராட்ட முறை என அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்பாமல் விடும் முடிவு அரசாங்கத்தை பாதிப்பதில்லை என தெரிவித்த மார்க், அது வாக்காளர்களின் சொந்த சமூகங்களை பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நேற்று தினத்திற்குள் பூர்த்தி செய்யுமாறு கனேடியர்கள் கோரப்பட்டிருந்தனர். ஆனாலும் இது ஒரு உறுதியான காலக்கெடு அல்ல என்பதால் இந்த படிவத்தை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் தொடர்ந்து நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு நிறைவடைந்துள்ளதை உறுதி செய்வதற்கு தொடர் தொலைபேசி அழைப்புகள் அல்லது நேரடி சந்திப்புகளும் மேற்கொள்ளப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புவது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்ய மறுப்பவர்களுக்கு $500 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2021 நடைபெற்ற இறுதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை 98% கனேடியர்கள் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நேத் எர்ஸ்கின் ஸ்மித் விரைவில் தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2015 முதல் டொரண்டோ நகரின் பீச்செஸ்ட் ஈஸ்ட் யோக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் பதவி வகித்து வருகிறார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியின் ஆண்டாரியோ லிபரல் கட்சி வேட்பாளர் தெருவில் நேட் எஸ்கின் ஸ்மித் கடந்த வார விடுமுறையில் தோல்வியடைந்தார். இருந்தபோதிலும் கூடை விடுமுறைக்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கலைக்கப்படும் June 19 முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் தனது திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேவையான 172 ஆசனங்களுக்கும் குறைந்தளவு ஆசனங்களை லிபரல் அரசாங்கம் கொண்டிருந்தது. கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் NDP கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் என 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி மாற்றத்தின் தொடர்ச்சியாக இடைத்தேர்தல் வெற்றிகளோடு கடந்த மாதத்தில் லிபரல் கட்சி 174 நாடாளுமன்ற ஆசனங்களை கொண்டு பெரும்பான்மையினை உறுதிப்படுத்தியது. இது மிகச்சிறிய பெரும்பான்மையாக உள்ள நிலையில் இவருடைய பதவி விலகல் லிபரல் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை இழக்கச் செய்துள்ளது. நேட் எஸ்கின் ஸ்மித் தனது பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய பின்னர் அவருக்கு பதிலாக புதிய நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதற்கு இடைத்தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் எண்ணத்தில் உள்ள நீட் எஸ்கின் ஸ்மித் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபையில் ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு முயற்சித்தார். இருந்தபோதிலும் சனிக்கிழமை நடைபெற்ற நியமன தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அஷ்னுல் ஹஃபீடம் வேட்பாளர் நியமனத்தை இழந்த அவர் தற்போது அந்த முடிவுகளை எதிர்த்து மேன்முறையீடு செய்து வருகிறார். மாகாண அரசியலில் முழுமையாக ஈடுபடப் போவதாகவும் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதிக்கான இடைத்தேர்தலை ஆண்டாரியோ முதல்வர் அறிவித்தவுடன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் கடந்த பிப்ரவரி மாதம் நேட் எஸ்கின் ஸ்மித் தெரிவித்திருந்தார். ஆனாலும் இந்த வேட்பாளர் நியமன தேர்தலை தொடர்ந்து ஆண்டாரியோ லிபரல் கட்சிக்கு தலைமை தாங்க விரும்புகிறாரா என்பது குறித்து அவர் உறுதியான பதில் எதனையும் இதுவரையில் வழங்கவில்லை. வார இறுதிக்கு முன்பு இருந்ததை விட ஆண்டாரியோ லிபரல் பதவிக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தற்போது மிகவும் குறைவடைந்திருப்பதாக நீட் எஸ்கின் ஸ்மித் செவ்வாய்க்கிழமை ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கிறார். டொரண்டோ பாடசாலை வாரிய அறங்காவலர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழ்

ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஆண்டாரியோ மாகாணத்தின் பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் முதலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்திருக்கிறது. பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான தேர்தல் அக்டோபர் 26 தேதி நடைபெறும். இதில் பாடசாலை வாரி அறங்காவலர் பதவிக்கான தேர்தலும் அடங்குகிறது. ட்ரோன்ரோ பாடசாலை வாரியத்தின் 11வது தொகுதியில் தமிழரான ரவிச்சா ரவிச்சந்திரன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ட்ரோனோ நகர பாடசாலை வாரியம் இம்முறை 12 புதிய அறங்காவலர் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள 22 அறங்காவலர் தொகுதிகளுக்கு பதிலாக 12 தொகுதிகள் என இம்முறை அது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நிதி முறைகேடுகளை காரணம் காட்டி ஒன்றாரியோ பாடசாலை வாரியத்தை தனது மேற்பார்வையின் கீழ் கொண்டு வந்த டாக்ஃபோர்ட் அரசாங்கம் தற்போது 22 கல்விச்சபை அறங்காவலர்களை இடைநீக்கம் செய்தது. இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டதில் தமிழர்களிடம் அடங்குகிறார்கள். கடந்த நகரசபை தேர்தலில் ட்ரோன்ரோ கல்விச்சபை அறங்காவலர் பதவிக்கு 3 தமிழர்கள் தெரிவாகியிருந்தார்கள். நீதன் சான், யாழினி ராஜகுலசிங்கம் மற்றும் அனு ஸ்ரீஸ்கந்தராஜ் ஆகியோர் கடந்த தேர்தலில் ட்ரோன்ரோ கல்விச்சபையின் அறங்காவலர் சபை உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருந்தனர். இவர்களில் நீதன் சான் மீண்டும் ட்ரோன்ரோ நகரசபைக்கு தெரிவு செய்யப்பட்டார். கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நீதன் சான் வெற்றி பெற்று ஸ்காப்ரோ ரூஜ்பாக் தொகுதி நகரசபை உறுப்பினரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 7:15.

0: ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம். 7:19 நிமிடம்.
1: காட்டுக்குரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலங்கை செய்திகள். வெள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வார நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் 2வது நாளாகவும் இன்று இடம்பெற்றுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்று அல்லைப்பேட்டையில் முள்ளிவாய்க்கால் படுகொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களின் நினைவாக அல்லைப்பேட்டி பங்கு தந்தியால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அல்லைப்பேட்டி செமக்காலில் காணப்படும் அல்லைப்பேட்டி படுகொலையின் போது உயிரிழந்தவர்களுடன் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அல்லைப்பட்டியில் முள்ளிவாய்க்காலில் படுகொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் வடமராட்சி மந்திகை சந்தை பகுதியிலும் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜானந்தம் ஜேகோபி தலைமையில் நடைபெற்றிருந்தன. இதில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக பொது ஈகைச் சுடரை மாவீரர்களின் சகோதரனான ராஜ் என்பவர் ஏற்றி வைக்க மலரஞ்சலியினை சோமஸ்கந்த குருக்கள் மற்றும் தனஞ்சய குருக்கள் ஆரம்பித்து வைத்தனர். மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜானந்தம் ஜேகோபி, ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள், அரசியல் பிரதிநிதிகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடமராட்சி மந்திகை சந்தை பகுதியிலும் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு திருக்கோவில் தம்பிலுவில் பொதுச்சந்தை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. அங்கு கஞ்சி காட்சி முன்னாள் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் வைத்து வழிபட்டுவிட்டு மக்களுக்கு அந்த கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது. இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவாக முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் அம்பாறை மாவட்டத்தின் ஏனைய பல பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன. ஈழத்தமிழர்கள் தம்மை தாமை ஆளும் உரிமையினை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக சட்டமன்றில் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் தனது பெரும்பான்மையினை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வன்னியரசு இந்த கோரிக்கையினை விடுத்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை எதிரிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வன்னியரசு வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கை இந்திய கடற் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கவும் தமிழக அரசாங்கம் முன்னின்று செயல்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக கடற் தொழிலாளர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 கடற் தொழிலாளர்கள் கடந்த 10ஆம் தேதி நாட்டுப் படகில் கடற்தொழிலுக்கு சென்றபோது சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 54 தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் கடற்தொழிலாளர்களையும் அவர்களுடைய படகுகளையும் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பில் நிர்வாகத்தால் 2 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், மருத்துவமனைக்கு வெளியில் உள்ள அதிகாரிகளை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த குழு அனர்த்தம் ஏற்பட்ட விதம் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்தது. அத்துடன் மருத்துவமனை மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள உள்வாரி குழு விபத்திலிருந்து மீட்கப்பட்ட மருந்துகளை கணக்கெடுத்தல், சேதமடைந்த மருந்துகளின் பெறுமதி மற்றும் களஞ்சி சாலையின் சேத விவரங்களை மதிப்பீடு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற பகுதி தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது தொடர்பான தடயவியல் விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் கொழும்பில் இருந்து வருகை தந்த அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். விசாரணைகள் நிறைவடைந்ததும் அதன் முழுமையான அறிக்கைகள் சுகாதார அமைச்சுக்கும் இனிய தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்தார். மருத்துவமனையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பரப்பப்படும் செய்திகளில் உண்மையில்லை என அவர் கூறினார். மருத்துவமனையின் சேவைகள் அனைத்தும் தடையின்றி வழமைபோல் நடைபெற்று வருவதாகவும் நிரந்தரமான மருந்து களஞ்சி சாலை ஒன்றை அமைத்து தருமாறு சுகாதார அமைச்சிடம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவதன் மூலமே எமது சமூகங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா தெரிவித்தார். கல்முனை காரமுனை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும் எமக்கிடையில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை கலந்துரையாடலின் மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக செயல்படுவது மட்டுமே அது வெற்றியாக அமையும் என அவர் கூறினார். அரசு அதிகாரிகள் இன ரீதியான முரண்பாடுகளை தவிர்த்து மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதேவழி மக்களும் அதிகாரிகளும் முரண்படாமல் நியாயமான முறையில் அணுகி தீர்வுகளை பெற முயற்சிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய சமகால அரசியல் நிலைமைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் பிராந்திய முக்கியத்துவம் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. தான் வெளியில் வந்து ஒரு நாள் தான் ஆகிறது, அதற்குள் அவர்கள் மீண்டும் தன்னை சிறைக்கு அனுப்ப பார்க்கிறார்கள் என கபில சம்பவம் நடைபெற்ற இரவு தன்னிடம் இருமுறை கூறியதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான அரவிந்த் டி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரண விசாரணை குறித்து சாட்சியம் அளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் விளக்கமறையில் இருந்து பிணையில் வந்தபோது உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மரண விசாரணை கொழும்பு கோட்டை நீதிவான் வசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் கணவர் அரவிந்த் டி சில்வா என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வழக்கில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் விசாரணைகளில் முன்னேற்றத்தை நீதிமன்றில் சமர்ப்பித்தனர். அதற்கமைய மேலதிக அறிக்கையுடன் பிரேத பரிசோதனை தொடர்பான இரு இணைப்புகளையும் காவல்துறை நீதிமன்றில் தாக்கல் செய்தது. உயிரிழந்தவரின் உடலில் இருந்து பெறப்பட்ட 2 இரத்த மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி அறிக்கை கூற அனுமதிக்குமாறு காவல்துறை கோரியது. கபிலவின் அலைபேசி ஃபேஸ் ஐடி மூலம் பூட்டப்பட்டுள்ளதால் அதனை திறக்க அந்த அலைபேசி டாரப் நிறுவனத்திற்கு அல்லது உரிய நிறுவனத்திற்கு அனுப்பி தேவையான நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிடுமாறும் கோரப்பட்டது. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கழுத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டி அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதற்கு அது தற்போது நீதிமன்ற சான்று பொருளாக உள்ளதாகவும் விரைவில் பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் காவல்துறை தெரிவித்தது. நீதவான் வினவிய போது சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில மருந்துகள் மற்றும் இனம் காணப்பட்ட மாத்திரைகள் குறித்து காவல்துறை பதிலளிக்கையில் அவை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பின்பு அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அவை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார்கள். முதலாவதாக சாட்சியமளித்த கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரி பிரியங்கி அனுஷ்கா கபில இறப்பதற்கு முன்னேறவு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என தெரிவித்தார். எனது தங்கை மற்றும் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார்கள். கபில அமைதியான சுபாவம் கொண்டவர். மே 6 தேதி அவர் பணியில் வந்ததாக கூறி எமது வீட்டிற்கு தனியாக வந்தார். மறுநாள் மாலை அவர் மீண்டும் எமது வீட்டுக்கு வந்தபோது ஒரு திறப்பை என்னிடம் கொடுத்து தனது வாகனத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விடுமாறு கூறினார். அன்று இரவு சட்டத்தரணிகளை சந்தித்துவிட்டு 10 மணிக்கு திரும்பினோம். கபில உணவருந்தவில்லை. 11 மணிக்கு அவர் உறங்கச் சென்றார். மறுநாள் காலை 7 மணியளவில் அவருடைய அறை கதவு திறக்கப்படாததால் மாற்றுத் திறப்பு மூலம் கதவை திறந்தோம். அவர் கட்டிலில் இருக்கவில்லை. அறையில் ஏதோ விபரீதம் நடந்துள்ளதை உணர்ந்ததாகவும் மிகுந்த மன உளைச்சலில் அவர் இருந்தார் என்பதை தன்னால் உணர முடிந்ததாகவும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து 3வது சாட்சியாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா சாட்சியமளித்தார். கபில பிணையில் வருவதற்கு தேவையான ஆவணங்களை சரி செய்ய தான் உதவியதாகவும் மே 7 தேதி காலை தனக்கு அழைப்பு விடுத்து நன்றி கூறியதாகவும் குறிப்பிட்டார். அன்று மதியம் அவருக்கு மீண்டும் நீதிமன்ற பிரச்சினை இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை எமது வீட்டிற்கு வரச் சொன்னேன். அன்று இரவு அவர் தனது வீட்டிற்கு சென்று மருந்துகள் மற்றும் ஜிம்மேட் ஒன்றை கொண்டு வருமாறு தனது பணியாளருக்கு கூறினார். எதற்காக ஜிம்மேட் என்று கேட்டபோது உடைகளை தொங்க விடுவதற்கு அவை தேவை என தெரிவித்தார். அந்த இரவு அவர் என்னிடம் வெளியில் வந்து ஒரு நாள் தானாகிறது, மீண்டும் என்னை உள்ளே தள்ள பார்க்கிறார்கள் என்று கவலையுடன் குறிப்பிட்டார். மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் அவர் கதவை திறக்கவில்லை. சட்டத்தரணியுடன் சேர்ந்து கதவை திறந்து பார்த்தபோது அறையில் ஏதோ ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதை மட்டும் கண்டேன். மருத்துவர் வந்து அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தியதாக அரவிந்த் டி சில்வா தெரிவித்தார். இந்த மரண விசாரணை தொடர்பான இனி 5 சாட்சியங்களின் விசாரணைகள் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கடந்த 8ஆம் தேதி காலை கொல்லப்பட்டியில் உள்ள அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் உடலமாக மீட்கப்பட்டார். 2013ஆம் ஆண்டு ஆபஸ் கொடுக்கல் வாங்கலில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் 54 நாட்கள் விளக்கமறையில் இருந்த அவர் 5ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். எனினும் அவர் சார்பில் பிணை நின்றவர்கள் போலியானவர்கள் என தெரியவந்ததை அடுத்து நீதிமன்றம் அவருக்கு எதிரான பிடியாணை பிறப்பித்த நிலையில் அவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையாகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதுமே குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:36

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees for $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Thodikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivukal Aabaranangal, Parasu Porutkal, Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் EastFM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
4: This is Alarm Kurt Kumise. EastFM 102.7.
5: ஏழு மணி 46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

0: 7:51 அனைத்துலக செய்திகள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசாங்கம் பெரும்பான்மையினை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. அதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த போது அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானத்தின் மீது உரையாற்றினார்கள். அதன் பின்னர் டிவிஷன் பெஞ்ச் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் முதல்வர் விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். திமுக வெளிநடப்பு செய்த நிலையில் அவையில் இருந்தவர்களில் 22 பேர் எதிராக வாக்களித்தார்கள். 5 பேர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருப்பதாக தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வாக்கெடுப்பின் பின்னர் உரையாற்றிய தமிழக முதல்வர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நூலிழையில் தனிப்பெரும்பான்மை தள்ளிப்போயிருப்பதாக தெரிவித்தார். எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக தாம் களம் கண்டதாகவும், 1967 மற்றும் 1977 போல் சாமானியர்களின் ஆட்சியினை அமைப்போம் என மக்களிடம் கூறியதாகவும் தெரிவித்தார். கட்சி ஆரம்பித்த 3 வருடங்களில் 34.92% மற்றும் 1.7 கோடி மக்களின் வாக்களோடு தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு தெரிவாகி இருப்பதாக அவர் கூறினார். இந்த அரசாங்கத்தை எவரும் சிறுபான்மை அரசு என நினைத்தால் எமக்கு மகிழ்ச்சி. சிறுபான்மை மக்களின் உரிமையினை நிலைநாட்டும் அரசு இது என அவர் தெரிவித்தார். இது அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்றும், எந்த பாகுபாடுகளும் இருக்காது எனவும், இதையெல்லாம் நீங்கள் கால ஓட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள் என்றும், மக்கள் நலன் சார்ந்து தமது ஆட்சி இருக்கும் எனவும் தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடரான ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் என்பவர் நியமிக்கப்பட்டமை எதிர்த்து சட்டத்தரணி ரதி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். முறையான விதிகள் பின்பற்றப்படாமலும் எந்தவித உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் வெளியிடாமலும் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டதாக மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனத்தை உடனடியாக நீக்கி அதற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரரால் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்று வரும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீதான விவாதத்தின் போதும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக சட்டமன்ற உறுப்பினரான பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கேள்வி எழுப்பியிருந்தார். முதலமைச்சரின் சிறப்பு பணி அலுவலராக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டமைக்கே பிரேமலதா கடும் எதிர்ப்பினை தெரிவித்தார். அவர் உங்கள் ராஜகுருவாக இருந்தால் தனிப்பட்ட ரீதியில் அவரை நீங்கள் பணிக்கு அமர்த்தலாம், அரசாங்க பதவியில் அமர்த்தக்கூடாது என முதலமைச்சரை அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடைபெற்றதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், முகத்தை மூடிக்கொண்டு முதல்வர் விஜயின் இல்லத்திற்கு சென்றவர்கள் யார் என கேள்விகளை எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயின் ஜோதிடரான ராதன் பண்டித்தை அரசாங்க பணியில் நியமனம் செய்யும் உத்தரவு மீளப்பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் போரினால் பலவீனமடைந்த தனது அதிகாரத்தையும் கௌரவத்தையும் சரி செய்யும் நோக்கில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். ஒரு தசாப்தத்திற்கு பின் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்லாவின் எலன் மஸ்க் மற்றும் ஆப்பிள் நிறுவனத்தின் டிம் குக் உட்பட தொழில்நுட்ப தலைவர்களும் ட்ரம்பின் இந்த பயணத்தில் அவருடன் இணைந்தனர். அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு பதற்றமான தற்போதைய காலத்தில் ட்ரம்பின் இந்த 3 நாள் பீஜிங் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஈரான் மீதான நீடித்த போர் மற்றும் பணவீக்கத்தின் திடீர் அதிகரிப்பு ஆகியவற்றால் அவருடைய மதிப்பீடுகள் சரிவடைந்துள்ளன. இந்த பணவீக்க உயர்விற்கு உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறும் ஒரு பகுதி காரணம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த யுத்தம் முன்பு உலகின் எண்ணெய் விநியோகத்தில் ஏறக்குறைய 1/5 சென்று கொண்டு ஹோமுஸ் நீர்நியை மூடியுள்ளது. இதனால் எண்ணெய் கப்பல்கள் அங்கு சிக்கியுள்ளன. உலக பொருளாதார வளர்ச்சியினை சீர்குலைக்கும் அளவில் எரிசக்தி விலைகள் கடுமையாக அதிகரித்துச் செல்கின்றன. இந்த நிலையில் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்றைய தினம் பீஜிங்கை சென்றடைவார் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியாக ட்ரம்ப் சீனாவிற்கு மேற்கொள்ளும் 2வது பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 ஜனவரி 20 அவருடைய 2வது பதவிக்காலம் ஆரம்பித்த பின்னர் இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜி ஜிங்பிங் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க உணவுப் பொருட்கள் மற்றும் விமானங்களை அதிகமாக கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்களில் சீனாவுடன் கையெழுத்திடுவதன் மூலம் பீஜிங்கில் ஒரு வெற்றினை பதிவு செய்வதற்கு ட்ரம்ப் முயல்வதாக கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோமுஸ் நீரிணியை பாதுகாக்கும் நோக்கில் பிரித்தானியா தனது போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை அனுப்ப தீர்மானித்துள்ளது. பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோன் ஹீலி இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். டைபூன் போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் HMS டிராகன் என்ற போர்க்கப்பலாகியவை இந்த கூட்டுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என தெரிவித்தார். இதேவேளை இந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்காக 115 மில்லியன் பவுண்கள் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான மோதலால் ஹோமூஸ் நீரிணை முடக்கப்பட்டதாகவும் சுமார் 40 நாடுகள் ஒன்றிணைந்து இந்த தற்காப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. உலக எரிபொருள் விநியோகத்தில் 20% கொண்டுள்ள இந்த பாதையினை மீண்டும் திறப்பதே இதன் முக்கிய நோக்கம். பிரித்தானிய பிரதமர் கீஸ் ஸ்டார்மருக்கு உள்நாட்டில் அரசியல் நெருக்கடிகள் நிலவும் நிலையில் சர்வதேச பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தியது. தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவை அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக சித்தரிக்கும் சர்ச்சைக்குரிய வரைபடம் ஒன்றை ஜனாதிபதி ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக தளத்தில் பதிவிட்டார். அந்த வரைபடத்தில் வெனிசுலா நாட்டிற்குள் அமெரிக்க கொடி இடம்பெற்றுள்ளதோடு 51வது மாநிலம் என கூறப்பட்டது. உயர்மட்ட மாநாடு ஒன்றில் பங்கேற்பதாக ட்ரம்ப் சீன பயணத்தை மேற்கொண்ட நிலையில் இந்த பதிவினை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். எண்ணெய் வளம் மிக்க வெனிசுலாவை அமெரிக்காவின் புதிய மாநிலமாக மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்து வரும் நிலையில் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகோஸ் இதற்கு திட்டவட்டமான மறுப்பை தெரிவித்தார். தமது நாடு ஒருபோதும் அமெரிக்காவின் மாநிலமாக மாறாது என அவர் கூறினார். புதிய தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற கேள்விக்கு எப்போதாவது நடக்கும் என அவர் பதிலளித்தார். பிரித்தானிய பிரதமர் கீஸ் ஸ்டார்மர் தனது தலைமைத்துவத்திற்கு எதிராக எழுந்துள்ள கடும் சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் அடுத்த ஒரு வருடத்திற்கான திட்டங்களை முன்வைக்கும் அரியாசன உரை நிகழ்விற்கு தயாராகி வருகிறார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை ஆரம்பித்து 3 சார்ல்ஸ் பன்னர் இன்று உரையாற்றுகிறார். ஆளும் தொழிலாளர் கட்சிக்குள் நிலவும் கடும் பிளவுகள் மற்றும் தலைமைத்துவ மாற்றுக் கோரிக்கைகளுக்கு மத்தியில் பிரதமர் கீஸ் ஸ்டார்மர் தனது அரசாங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார். அரசின் உரைக்கு 35 சட்டமூலங்கள் மற்றும் வரைவு சட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற உள்ளூர் தேர்தல்களில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த பலர் தோல்வியடைந்தார்கள். ஸ்டார்மரின் தலைமைக்கு எதிராக அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. இந்த சட்டங்களை செயல்படுத்தும் வரை ஸ்டார்மரின் பதவியில் நீடிக்க முடியுமா என்ற கேள்வி தொடர்ந்தும் எழுப்பப்பட்டு வருகிறது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

நேரம் 8:01. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:00. மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுக்கும் அறிவித்தல். ஆன்டாரியோ மாகாண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாரம் இது. ஸ்காப்ரோ ரோச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டு வந்த சட்டமூலம் 104 கீழ் இந்த வருடம் 6வது ஆண்டாகவும் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் மே மாதம் 12 தேதி முதல் மே மாதம் 18 தேதி வரை மாகாணம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து நிற்கும் எம் சமூகம் இன்று கல்வியின் மூலமாக உண்மையை உலகிற்கு உரத்துச் சொல்கிறது. பிராம்டனில் நிமிர்ந்து நிற்கும் தமிழின அழிப்பு நினைவகம் எம் மாணவர்கள் நேரில் கற்கும் வரலாற்று சாட்சியமாகவும் உலகெங்கும் இருந்து வரும் தமிழ் உறவுகள் அஞ்சலி செலுத்தும் நினைவிடமாகவும் உயர்ந்து நிற்கிறது. இந்த வாரம் உங்கள் இல்லங்களிலும் பிள்ளைகளின் பாடசாலைகளிலும் பணியிடங்களிலும் இது குறித்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். எம் வரலாற்றை ஏனைய ஒன்டாரியோ வாழ் மக்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியின் ஊடாக எமது வரலாற்றை பாதுகாப்போம். நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைவோம். மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஏஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 10°C இருக்கிறது, உணநிலை 8 இருக்கிறது. மழைத்தூரலுடன் கூடிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது அமைந்திருக்கும். அதிகளவு முகில் கூட்டம் காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மதியத்தின் பின்னர் ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும்.

இருக்கும். சனிக்கிழமை 19 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். வார விடுமுறையிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. ஆகவே மழைக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தான் காணப்படுகின்றன. சிறிது சிறிதாக நாம் கோடை காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தொடரப்போகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். ஆண்டாரியோ மாகாணத்தில் இந்த வருடத்திற்கான தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் ஆரம்பித்துள்ளது. மே 12 முதல் 18 வரை ஆண்டாரியோவில் தமிழினப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வாரம் ஆண்டாரியோ பாடசாலை கல்வி வாரியங்கள் தமது பாடசாலைகளில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரத்தை அனுசரிக்கின்றன. ஆண்டாரியோ மாகாண சபையில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் மூலம் 104 நிறைவேற்றப்பட்டு இந்த வருடத்தோடு 6 கடக்கிறது. ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த சட்ட மூலத்தை சமர்ப்பித்து மாகாண சபையில் நிறைவேற்றியிருந்தார். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட எமது கதைகள் ஆண்டாரியோ மாகாண பாடசாலை வகுப்பறைகளில் அங்கீகரிக்கப்படுவதை காண்பது மிகுந்த மன நெகிழ்வை ஏற்படுத்துவதாக இந்த வருடத்தின் தமிழின படுகொலை கல்வி வாரம் குறித்து மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் பதிவிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17 ஆண்டு நினைவேந்தல் வார நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் 2 நாளாகவும் இன்று இடம்பெற்றுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2 நாளான இன்று அல்லைப்பட்டியில் முள்ளிவாய்க்கால் படுகொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களின் நினைவாக அல்லைப்பட்டி பங்கு தந்தியால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அல்லைப்பட்டி செமக்காலில் காணப்படும் அல்லைப்பட்டி படுகொலையின் போது உயிரிழந்தவர்களுடன் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அல்லைப்பட்டியில் முள்ளிவாய்க்காலில் படுகொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் வடமராட்சி மந்திகை சந்தை பகுதியிலும் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜானந்தம் ஜெயகோபி தலைமையில் நடைபெற்றிருந்தன. இதில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக பொது ஈகைச் சுடரை மாவீரர்களின் சகோதரனான ராஜ் என்பவர் ஏற்றி வைக்க மலரஞ்சலியினை சோமஸ்கந்த குருக்கள் மற்றும் தனஞ்சய குருக்கள் ஆரம்பித்து வைத்தனர். மக்கள் மெழுகு வர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜானந்தம் ஜெயகோபி, ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள், அரசியல் பிரதிநிதிகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடமராட்சி மந்திகை சந்தை பகுதியிலும் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு திருக்கோவில் தம்பிலுவில் பொதுச்சந்தை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. அங்கு கஞ்சி காட்சி முன்னாள் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் வைத்து வழிபட்டுவிட்டு மக்களுக்கு அந்த கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது. இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவாக முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் அம்பாறை மாவட்டத்தின் ஏனைய பல பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன. ஈழத்தமிழர்கள் தம்மை தாமை ஆளும் உரிமையினை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக சட்டமன்றில் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் தனது பெரும்பான்மையினை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வன்னியரசு இந்த கோரிக்கையினை விடுத்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை எதிரிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வன்னியரசு வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கை இந்திய கடற் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கவும் தமிழக அரசாங்கம் முன்னின்று செயல்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசாங்கம் பெரும்பான்மையினை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. அதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த போது அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானத்தின் மீது உரையாற்றினார்கள். அதன் பின்னர் டிவிஷன் பெஞ்ச் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் முதல்வர் விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். திமுக வெளிநடப்பு செய்த நிலையில் அவையில் இருந்தவர்களில் 22 பேர் எதிராக வாக்களித்தார்கள். 5 பேர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருப்பதாக தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஈரான் போரினால் பலவீனமடைந்த தனது அதிகாரத்தையும் கௌரவத்தையும் சரிசெய்யும் நோக்கில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். ஒரு தசாப்தத்திற்கு பின் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு மேற்கொண்ட முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்லாவின் எலன் மஸ்க் மற்றும் ஆப்பிள் நிறுவனத்தின் டிம் குக் உட்பட தொழில்நுட்ப தலைவர்களும் ட்ரம்பின் இந்த பயணத்தில் அவருடன் இணைந்தனர். அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு பதற்றமான தற்போதைய காலத்தில் ட்ரம்பின் இந்த 3 பீஜிங் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஈரான் மீதான

ரெட்டி தபூர் மற்றும் பணவீக்கத்தின் திடீர் அதிகரிப்பு ஆகியவற்றால் அவருடைய மதிப்பீடுகள் சரிவடைந்துள்ளன. இந்த பணவீக்க உயர்விற்கு உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறும் ஒரு பகுதி காரணம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த யுத்தம் முன்பு உலகின் எண்ணெய் விநியோகத்தில் ஏறக்குறைய ஐந்தில் ஒரு பங்கு சென்று கொண்டிருந்த ஹோமோஸ் நீர்நியை மூடியுள்ளது. இதனால் எண்ணெய் கப்பல்கள் அங்கு சிக்கியுள்ளன. உலக பொருளாதார வளர்ச்சியினை சீர்குலைக்கும் அளவில் எரிசக்தி விலைகள் கடுமையாக அதிகரித்துச் செல்கின்றன. இந்த நிலையில் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இன்றைய தினம் பீஜிங்கை சென்றடைவார் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியாக டிரம்ப் சீனாவிற்கு மேற்கொள்ளும் இரண்டாவது பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 ஜனவரி 20 அவருடைய இரண்டாவது பதவிக்காலம் ஆரம்பித்த பின்னர் இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜி ஜின்பிங் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க உணவுப் பொருட்கள் மற்றும் விமானங்களை அதிகமாக கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்களில் சீனாவுடன் கையெழுத்திடுவதன் மூலம் பீஜிங்கில் ஒரு வெற்றினை பதிவு செய்வதற்கு டிரம்ப் முயல்வதாக கூறப்படுகிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 16 நிமிடம் இஸ்டிஃபம் இணைந்திருக்கிறோம்.

0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21 நிமிடம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, பிஷ் பொளிச்சது, பிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோடன் ஃபின்ச், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்

0: ஒன்டாரியோ மாகாணத்தில் இந்த வருடத்திற்கான தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் ஆரம்பித்துள்ளது. மே மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஒன்டாரியோவில் உள்ள பாடசாலைகளில் தமிழின படுகொலை தொடர்பான கல்வி செயற்பாடுகள், அறிவூட்டல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த வாரம் ஒன்டாரியோ பாடசாலை கல்வி வாரியங்கள் தமது பாடசாலைகளில் தமிழ் இனப்படுகொலை கல்வி குறித்து மாணவர்களுக்கு விளக்கமளிக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டுமென இந்த சட்டம் மூலம் வரையறுத்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாண சபையில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் மூலம் 104 நிறைவேற்றப்பட்டு இந்த வருடத்துடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த சட்ட மூலத்தை சமர்ப்பித்து நிறைவேற்றியிருந்தார். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட எமது கதைகள் ஒன்டாரியோ மாகாண பாடசாலைகளின் வகுப்பறைகளில் அங்கீகரிக்கப்படுவதை காண்பது மிகுந்த நெகிழ்ச்சியினை ஏற்படுத்துவதாக இந்த வருடத்தின் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் குறித்து மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் குறித்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வெளியிட்ட உரையின் ஒரு பகுதி தொடர்ந்து வருகிறது.
1: முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யாரறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்தத் துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல. இந்த இடம்தான் அந்த இடம், எம் லட்சம் உயிர்களைக் கொன்ற இடம். சொந்தம் சொல்லி நான் எழுதால் விண் சுற்றும் கோள்கள் நின்றுவிடும். சாகாத காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கலைவதைக் கண்டறிந்தேன். எரிவாய்ப்பட்ட சருகுகளாய் உடல் இற்றுப்போனவர் எத்தனையோ, நரிவாய்ப்பட்ட நண்டுகளாய் இங்கு நசுங்கிய சிசுக்கள் எத்தனையோ. தாயிடம் பால் கொண்ட பிள்ளையரை ஒரு தடயம் இன்றியே எரித்தாராம். 1000 எலும்பு கூடுகளை சீன அமிலம் ஊற்றியே அழித்தாராம். படர்ந்து கிடக்கும் வெறுமையிலே இனம் பட்ட பெருந்துயர் சில அறிவோம். நடந்த மெய்க்கதை மொத்தம் என்ன ஏ நந்திக்கடலே நீயறிவாய்? தோண்டுமிடத்தில் தங்கம் வரும் என்று சொல்லிக் கழித்த ஈழத்தில் தோண்டுமிடத்தில் குருதி வரும் என்று சொல்லிப் புலம்பும் நிலையுற்றோம். மை நீட்டிச் செய்த நிறம்படைத்த பல மங்கையர் கூந்தலில் பூவும் இல்லை. கை நீட்டிப் பார்த்தேன் தோழர்களே, சில கரங்களும் இல்லை கைகுலுக்க. மண்ணில் விழுந்த மழைத்துளிகள் அவை மண்ணில் தொலைந்து போவதில்லை. எண்ணில் அடங்கா உயிர் தியாகம் வெறும் இறப்பு கணக்கில் சேர்வதில்லை. அழிந்து போனது போலிருக்கும் ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை? அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: பிஸ்டாக், வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 416-528-1407 வழியாக அழைக்கலாம். குணா, பொதுவாகவே எங்களுடைய சமூகத்தில் பலரும் இந்த முதலீட்டுக்கான வீடுகளை கொள்வனவு செய்து வைத்திருக்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அவை குழந்தைகளுக்கு கைமாற்றப்படுகின்ற போது சில வேளைகளில் நிதிசார் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், அல்லது அவற்றை குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற போது சில முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இன்று உணரப்படுகிறது. இவை குறித்து கூற முடியுமா? எவ்வாறான விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்? எப்படி ஒரு முதலீட்டுக்கான சொத்தை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் கைமாற்றலாம்?
2: ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாடி ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் ஓ இல்லாடி இவன் கொமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது வந்து ஒன்று வந்து ஒவ்வொரு வழிமுறையிலும் சில நன்மைகள் தீமைகளும் இருக்கின்றன. முதலில் நாங்கள் என்னென்ன ஆப்ஷன் என்று பார்ப்போம். முதலாவது வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக மாற்றுவது. ஜாயிண்ட் டெனன்சி என்று சொல்லி சொன்னால், இப்போ லெட்ஸே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அந்த டைட்டிலில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளையும் அந்த டைட்டிலில் கொண்டு வர்றது ஒரு ஆப்ஷன். இப்போ ஜாயிண்ட் டெனன்சி அல்லது டெனன்சின் கோமன் என்ற இரண்டு வகையாக ப்ராப்பர்ட்டின்ற டைட்டிலை ஒரு ஆள் பெற முடியும். ஜாயிண்ட் டெனன்சி என்பது வந்து ஒரு ஆள் இறக்கும் பட்சத்தில் இல்லாட்டி ரெண்டு பேர் இறக்கும் பட்சத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் அடுத்த நபர் ஆட்டோமேட்டிக்கலாகவே 100% ஓனராக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருவார். அதில் உள்ள நன்மை என்ன பார்த்தீங்களா, அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய எஸ்டேட் ப்ரோசஸுக்களாக போகாமல் டிரெக்டாகவே பிள்ளைகளுக்கு போகும். இது ஒரு ஆப்ஷன். இதில் நிறைய தீமைகள் இருக்கின்றன, நன்மைகள் இருக்கின்றன. அதையும் நாங்கள் 800 பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது, ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி விடுறது. அதாவது இப்போ உங்களோட சொந்த பேரில் இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது. இதிலும் சில நன்மை தீமைகள் இருக்கின்றன, அதையும் பார்ப்போம். மூன்றாவது ஆப்ஷன் வந்து உங்களுடைய வில்லில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி விடுறது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்நாளுக்கு போகணும்னு சொல்லி டிரெக்டாக பெனிஃபிஷரிக்கு போகிற மாதிரியோ இல்லாட்டி அது நீங்கள் இறந்த பிறகு உங்களோட வில்லினூடாக அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றுக்கு போய் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அவைக்கு இன்கமோ அல்லாட்டி இவென்ச்சுவலாக அவைக்கு போகிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கின்றது. அப்போ இந்த மூன்று ஆப்ஷனில் எது ஒரு ஆளுக்கு நன்மை என்று சொல்லி பார்த்தா, அது வந்து நிச்சயமாக ஒவ்வொருவருடைய பர்சனல் சிச்சுவேஷன்லையும் தாங்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கின்றார்கள், ஹஸ்பண்டின் பேரில் 2-3 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. ஆனால் அந்த தனக்கு ஒன்று நடக்கும் பட்சத்தில் அது வந்து இவென்ச்சுவலாக பிள்ளைகளுக்குத்தான் போய் சேர வேணும் என்று அவர் நினைத்தால், அதாவது வந்து தச்சலா மனைவி வந்து இன்னொரு ஆளை மறுமணம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கென்று பயப்பட்டால், அதுக்கு வந்து அவர் வந்து இந்த டெஸ்ட்ராமெட்ரி ட்ரஸ்ட் என்ற ப்ரோசஸ்க்கால போகணும். தென் ஓன்லி ஹீ கேன் மேக் ஷுர் ஹீ கண்ட்ரோல் தட் இவென்ச்சுவலி த ப்ராப்பர்ட்டி வில் கோ டு வாட் எவர் ஹூஎவர் த சைல்ட் இஸ் ஹூஎவர் த பர்சன் ஹீ ஓட். ஸோ அதனால் எந்த ஆப்ஷன் சிறப்பான ஆப்ஷன் என்பது வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸையும் பொறுத்திருக்கின்றது. இதுக்கும் மிகவும் முக்கியமாக டேக்ஸ் கன்சிக்யூஷன்ஸை பார்க்கணும். அதாவது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஒரு 300,000 வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்று வந்து 1,000,000 சொல்லி சொன்னால், இந்த மூன்று ஆப்ஷன்லையும் டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்பதும் வந்து அடுத்தது. எனவே நாங்கள் இந்த மூன்று ஆப்ஷனையும் தனித்தனியாகத்தான் பார்க்க போகின்றோம்.
1: இதுபோன்ற சிறப்பான நிதி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச கழிவுகள்
2: கார்ப்பரேட் அண்ட் பர்சனல் டாக்ஸ் HST payroll CRA audits and business plans.
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை 200 Trifield Road Unit 101 Middlefield and Mechanical
2: 416-438-9799
1: CRA-இன் சிக்கல்களை தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ARICPA.CA
3: ஸ்காம்புரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்புரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோகேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
0: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
4: 8:52.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமதிய காலை பொழுதில் ஸ்டெஃபம் இன்னூடாக இணைந்திருக்கின்றோம். மெல்லிய மலைத்துருளுடன் கூடிய ஒரு புதிய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9 மணி 1 நிமிடம் 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆம் ஆண்டின் மே மாதத்தின் 13ஆம் திகதி புதன்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் மே 13ஆம் திகதியில் பிறந்த நாள், திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்டஃபம் ஓடு.

9:06 இசெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை வேளை இந்த இனிய காலை இப்பொழுதில் ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்ப்போம். எல்லோரிடமும் திறமை இருக்கின்றது, ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியமும் ஒளிந்திருக்கின்றது. திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாத நிலையில் பலர் இருப்பார்கள். எனவே இதன் காரணமாக அவர்களது திறமை எங்குமே வெளிப்படுத்தப்படாமல் அப்படியே மறைந்து விடுகின்றது. ஆனாலும் ஒரு சிலர் மட்டும் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளை சரியாக சரியான சந்தர்ப்பத்தில் சரியான இடங்களில் வெளிப்படுத்துவதற்கு கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் அந்த திறமையின் மூலமான வெற்றியை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே உங்களது திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான முயற்சிகளிலும் கூட நீங்கள் இறங்குங்கள். அதற்கான சரியான இடம் சரியான நேரம் வருகின்ற போது சரியாக அந்த திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுக்கான முன்னேற்றத்தை நாங்கள் நிச்சயமாக அடைய முடியும் என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. யாரும் திறமையற்றவர்களாக இந்த பூமியில் இல்லை. ஒவ்வொருவரிடமும் கூட வெவ்வேறு விதமான திறமைகள் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும். அவற்றையெல்லாம் நாங்கள் சரியாக வெளிப்படுத்த தெரிகின்ற போதுதான் வெற்றியை சாதகமாக்கிக் கொள்ளலாம், சாத்தியமாக்கிக் கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் இந்த திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது முழுமையான நம்பிக்கையோடும் கூட அவற்றை வெளிப்படுத்துதல் அவசியமாகின்றது. இதை செய்வதன் மூலமாக இதை நாங்கள் நிச்சயமாக அடைவோம் என்று சொல்லி முழுமையாக நாங்கள் நம்புகின்ற போது இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கின்றதே, அதுவும் கூட எங்களுக்காக அந்த நம்பிக்கையை சரியாக நிரூபிப்பதற்காக எங்களது வாழ்க்கையில் பல விடயங்களை எங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும். எனவே அது நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே திறமையை இனம் கண்டு கொள்ளுங்கள், அவற்றை வெளிப்படுத்த தொடங்குங்கள் முழு நம்பிக்கையோடு என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எல்லோரிடமும் திறமை இருக்கின்றது, அதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்பதில் தான் எங்களது வெற்றி தங்கியிருக்கின்றது என்பதையும் கூட இன்றைய நாளின் அழகான காலை பொழுதின் சிந்தனையாகவும் கூட சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் இன்னும் தென்படாத ஒரு காலை வேளை நேற்று சொன்னது மாதிரித்தான் இரவு பொழுதில் அதிகமான மழை பொழிவை நாங்கள் சந்தித்திருந்தோம். அதுக்கு பிறகு காலையில் மெல்லிய தூறலாக இருக்கின்றது. இப்போதும் கூட மலைமுகலை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு 11 மணி வரைக்குமே மெல்லிய தூறல் ஒரு சில இடங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 12 மணிக்கு பிறகுதான் முகில் கூட்டங்கள் இடையே எட்டி பார்க்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க தொடங்குவோம். பிற்பகல் வேளையில் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். கொஞ்சம் முகில் தான் அதிகம் இருப்பதையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாலை பொழுதிலும் அதே நிலைமைதான். இடையிடையே தென்படக்கூடிய வெளிச்சம் குறைந்த அளவில் அதிக முகில்தான் வானத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை பகல் பொழுதை நிறைத்திருக்கும் என்பதையும் சொல்லலாம். 10 டிகிரி செல்சியஸ் இப்போதைய வெப்பநிலை, 9 நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய தினம் 14 வரை வெப்பநிலை உயர்ந்து நேற்று போலதான் ஒரு 12 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். கூடிய உணர்லையாக 8:32 தான் சூரியஸ்தமனம் இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் 6 இருக்கும், 3 டிகிரி செல்சியஸ் இரவு உணர்லையாகவும் கூட இருக்கப் போகின்றது. தொடர்ந்து நாளைய தினம் வியாழக்கிழமையும் இன்று போல கொஞ்சம் மழையை கொண்டு வரும். காலையிலிருந்தே மெல்லிய தூறலாக இருக்கலாமா, மதிய பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான தூறலும், காலை மாலை பொழுதுகளில் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக லேசான தூரலும் இருக்கும். சூரிய வெளிச்சம் அதிக அளவில் இல்லாத ஒரு பகல் பொழுதையும் வியாழக்கிழமை எங்களுக்கு தரப்போகின்றது. 11 வெப்பநிலை, 9 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை வெளிச்சமானதாக இருக்கும், வெப்பநிலை 14 உணரப்போகின்றோம். அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த இலை தொழிற்காலத்தின் நிலைமைகளை அதிகம் எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக வெப்பநிலை

சூரிய வெளிச்சமுகில் இணைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை வெளிச்சமுகில் இணைந்திருக்கும். மெல்லிய மழை இருக்கலாம். ஆனால் வெப்பநிலை சிறப்பாக உயர்ந்து 21 இருக்குமாம். 23 நாங்கள் உணர இருக்கின்றோம் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதுக்கு பிறகு அடுத்த வாரத்தின் புதன் வியாழக்கிழமைகளில் சற்று குறைவு, ஆனால் பரவாயில்ல, ஒரு 14-13 இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்பது தொடர்பான காரணிலை தகவல்களை இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். ஈஸ்டர் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:10.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கரங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
8: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
9: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
9: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
10: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777. MortgageSolutions.ca.
11: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா 905-667-7200.
12: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கிறது. காலை 9:23 ஈஸ்டர் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் எங்கே அவதானிக்கப்படுகின்றன என்று பார்த்தால், மெக்கவன் ரோட் தாண்டிய இடங்களில்தான் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள தொடங்குவீர்கள். இந்த வேளையில் கலெக்டர்ஸில் சற்று அதிகமான வாகன நெரிசல்களை இக்கிரடி வீதி பகுதியில் எதிர்கொள்ள நேரிடும். எக்ஸ்பிரஸிலும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. அதிலும் கெனடி வீதி பகுதியில் சற்று அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றன. ஓடன் அவென்யூ பகுதியிலும் கூட மீண்டும் இரண்டு தடங்களிலும் தாமதங்கள் அதிகரிக்கின்றது. அதன் பின்பு டிவிபியை ஆண்மித்த பகுதியிலிருந்து டிவிபி தாண்டிய இடங்கள் வரைக்கும், டான்மில்ஸ் ரோட் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் வந்து அதிகமான வாகன நெரிசல்களை எதிர்கொள்ளுகின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸில் அதிக தாமதங்கள் நிலவுகின்றன. யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே தாமத நிலைமைகளை நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் மீண்டும் தாமதங்களை காண முடிகின்றது. கீழ் ஸ்ட்ரீட்டிலிருந்து மார்டின்கோ ரோட் வரைக்கும் வாகன நெரிசல்கள் குறைந்த அளவில் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் மிக அதிக தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. மார்டின்கோ ரோட் வரைக்குமே தாமத நிலைமைகள் உயர்வாக இருக்கின்றது. அதற்கு பிறகு சற்று குறைவான தாமதங்கள் தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கின்றது. யங் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் மீண்டும் தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் பேவியூவை அண்மித்த பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களும் கூட கலெக்டர்ஸில் நிலவுகின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்லிங்டன் தாண்டிய இடங்களில் குறைந்தளவு தூரம் அதிக தாமதங்களும், அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் தொடர்ந்து கார்னர் வரைக்கும் நிலவுகின்றது. எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் டிவிபி நவுத் பவுண்டிலும் கூட தென்படுகின்றன. யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இந்த பொழுதில் 404 சவுத் பவுண்டில்தான் ஃபின்ச்சுக்கு முதலே தாமத நிலைமைகள் அதிகமாக ஆரம்பிக்கின்றன. 401 வரைக்கும் வாகன நெரிசல்கள் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது 404 சவுத் பவுண்டில் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வேளையில் சுற்றுச்சூழலில் நாங்கள் இப்போது அதிகம் காணக்கூடிய அந்த சிறிய உயிரினங்கள், அவற்றின் ஒரு ஆச்சரியமான தகவலைத்தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த அணில்கள் அதிகம் எங்களது சுற்றுச்சூழலில் எங்களோடு இணைந்து வாழ்வதற்கு அவை முற்படுகின்றன. விண்டர் சீசனிலும் நாங்கள் அவற்றை பார்க்கலாம். இந்த குளிர்கால தூக்கம் ஹைபர்னேஷனை செய்யாத அணில் வகைகள் வந்து இங்கே காணப்படுகின்றன. எனவே அவற்றை வந்து நாங்கள் பனி நிறைந்த சூழலிலும் பார்க்க முடியும். அதிலும் ஃபால் சீசனிலும் சரி, ஸ்ப்ரிங் சீசனிலும் சரி, சற்று அதிக பரபரப்போடு அந்த அணில் வந்து எங்களது சுற்றுச்சூழலில் சுற்றித் திரிவதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக அந்த அணில் வந்து தனது அந்த குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் சற்று அதிகமாகவே அது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்குமாம். அதிலும் இந்த ஃபீமேல் ஸ்குரல் என்ன செய்யும் என்று சொன்னால், ஏனைய குடும்பங்களிலிருந்து இழக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய அந்த குஞ்சுகளை தனது சொந்த அணில் குஞ்சாகவே நினைத்து அது தனது அந்த ஒரு கூட்டுக்கு, அதை எங்காவது எங்கு அது தனது குஞ்சுகளை வைத்து வளர்க்கின்றதோ அங்கு அது கொண்டு வந்து சேர்க்குமா. அதுக்கு பிறகு ஒரு 3 நாட்கள் வரை அது அந்த மிஸ்ஸிங் பேரண்ட்ஸ் எங்காவது இருக்கின்றார்களா என்பது தொடர்பான ஒரு தேடுதலில் ஈடுபடுமாம். அந்த குட்டியையும் அது தூக்கி கொண்டு அதன் அந்த ஒரு மோப்ப சக்தி அல்லது அதுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவை வைத்து அது அந்த ஒரு ஃபேமிலியை தேடி பல இடங்களுக்கும் பயணிக்கும் என்பது ஒரு ஆச்சரியமான தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் ஒவ்வொரு தனித்த குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு தனித்துவமான ஒரு சென்ட் வந்து இருக்குமாம். எனவே அதையெல்லாம் வைத்து அந்த ஒரு தனித்து விடப்பட்ட அந்த குஞ்சு எந்த குடும்பத்தை சேர்ந்தது என்று சொல்லி அது கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இறங்கும். ஆனால் எந்த ஒரு தாயானிலை அது காணவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு குஞ்சை வந்து மீண்டும் தனது அந்த ஒரு இடத்திற்கு எடுத்துக்கொண்டு வருமாம். அதுக்கு பிறகு அது தானாகவே தனது குஞ்சுகளோடு சேர்த்து அதனையும் வளர்க்கும் என்பது தொடர்பாகவும் ஒரு ஆய்வின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இந்த மாதிரியான விலங்குகளிலும் கூட இரக்கம் அதிகம் இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றதாம் இந்த ஆய்வு என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நார்த் அமெரிக்கன் ரெட் குரூஸ் அதில் செய்யப்பட்டிருக்கின்ற ஆய்வு தான் இந்த அடாப்ஷன் தொடர்பாக நிரூபித்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:27.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. மே 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாபுரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். மே 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி மே 31 ஆகும். 416-726-4417.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்போரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் நாங்கள் ஒரு சிந்தனை கதையொன்றை பார்க்கலாம். எதிர்பாராத சம்பவங்கள் பல புதிய திருப்பங்களை, கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றது. ஆனால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு உள்ளவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகின்றது என்பதைத்தான் இந்த ஒரு சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. ஒரு சில வரலாற்று சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட எதிர்பாராத விதமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்த தெரிந்து வைத்திருந்திருப்பார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் அந்த சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் புதிய கண்டுபிடிப்புகளும் கூட நிகழ்ந்திருக்கின்றன. எனவே எப்போதும் நாங்கள் விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது அவசியம். எங்களிடமும் கூட இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து போயிருக்கலாம். அவற்றை நாங்கள் கவனிக்காமலும் கூட தவற விட்டிருக்கலாம். எனவே விழிப்புணர்வு என்பது எப்போதும் எங்களிடம் இருத்தல் அவசியம் என்பதையும் கூட சொல்லலாம். ஒரு வரலாற்று கதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த பொழுதில் சீன தேசத்தில் ஒரு அரசன் இருந்திருக்கிறாராம், ஹசன் நாங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னர். அவர் எப்போதுமே தான் குடிக்கின்ற அந்த நீரை வந்து கொதிக்க வைத்துத்தானாம் குடிப்பார். ஒரு சமயம் அவர் வெளியிலே செல்லுகின்றார். தனது படை வீரர்களோடு மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்தில் அவர் பயணம் செய்கின்றார். அங்கே அவருக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்படுகின்றது, நீரை கொதிக்க விடுவதற்கு. எனவே அந்த மலைப்பாங்கான இடத்தில் ஒரு இடத்தில் எல்லோருமே ஓய்வெடுக்கின்ற அந்த நேரத்தில் புதர்கள் அடர்ந்திருக்கின்ற ஒரு பகுதியின் அருகில் வைத்து நீரை கொதிக்க வைக்கின்றார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக காற்று வீசுகின்றது. அந்த காற்றில் பறந்து வந்த ஒரு செடியின் சில இலைகள் கொதிக்க வைக்கின்ற அந்த நீரிலே விழுந்து விட்டன. கொஞ்ச நேரம் யாருமே கவனிக்கவில்லை. அந்த இலைகளும் கூட அந்த நீரிலே கொதிக்க வைக்கப்படுகின்றன. திடீரென்று வந்து பார்த்தவர்கள் இப்போது அந்த இலைகள் அந்த நீரில் விழுந்ததை அவதானித்து இலைகளை எடுத்தெறிந்துவிட்டு மன்னருக்கு அந்த கொதித்த நீரை கொடுக்கின்றார்கள். மன்னர் அதனை குடித்து பார்த்தபோது அந்த சுவை வந்து சற்று வேறுபட்டதாக இருந்திருக்கின்றது. அதே நேரம் அந்த தண்ணீரில் ஒரு விதமான நல்ல ஒரு வாசனை இருந்ததையும் கூட மன்னர் உணர்ந்து கொள்ளுகின்றார். வித்தியாசமாக இருக்கின்றதே என்று சொல்லி அந்த மன்னரும் அந்த நீரை சுவைத்து அருந்தி இருக்கின்றாராம். அந்த சுவையும் பிடித்தது. அந்த இலை என்ன என்று சொல்லி அடையாளம் காணுவதற்கான முயற்சியும் அங்கே மேற்கொள்ளப்பட்டு அந்த செடியும் அடையாளம் காணப்பட்டது. அதுதான் நாங்கள் இப்போது எல்லோருமே பருகக்கூடிய அந்த தேயிலை செடி என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த தேயிலை இப்படித்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சாதாரணமாக இயற்கையிலேயே வளரக்கூடிய அந்த செடியின் இலைகள் எங்களுக்கு பயன்மிக்கவையாக இருக்கும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இயற்கை எங்களுக்கு கொடுத்திருந்ததை அந்த மன்னர் பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் இந்த கதை. என்று நாள்தோறுமே நாங்கள் அருந்தக்கூடிய அந்த தேநீர் எங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வின் மூலமாக என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஏதோ ஒரு விளைவினை உருவாக்கி இப்போது எங்கள் எல்லோருக்குமே சுவை தரக்கூடிய அந்த தேநீரை அந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றது. அந்த தேயிலையும் தேநீரும் இப்போது உலகம் முழுவதுமே பரவுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த ஒரு சம்பவம்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இதே போலத்தான் வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி தாங்களும் உயர்ந்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதோடல்லாமல் மற்றவர்களுக்கான ஊக்கமாகவும் கூட அமைகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வாய்ப்பு கிடைத்ததும் நீங்கள் தோல்வியை தழுவினாலும் தளர்ந்து விடாதீர்கள். இனி வரும் வாய்ப்பையாவது விழிப்புணர்வுடன் அணுகுங்கள். நன்றாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் எப்போதும் வெற்றியாளர்களாக ஆகின்றார்கள் என்பது தொடர்பான அழகான சிந்தனையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 9:45.

0: பாட்டுக்கரு பண்பலை East FM 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. ஓ மை ஹோம்.
2: என்ன கிடைக்குது இல்ல,
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
2: அப்ப நீர் இன்னும் பசும மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
4: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
5: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960. 437-477-7960.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
9: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
9: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
9: 2225 மார்க்கம் ரோட், Road, Suite 307, 647-478-0144.

எஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுது முகில் அதிகம் இருக்கின்றது. கொஞ்சம் சூரிய வெளிச்சம் ஒரு சில இடங்களில் தென்படத் தொடங்கியிருக்கின்றது. ஆனால் 11 மணி அளவிலும் கூட மெல்லிய மழை தூறல் வந்து போகலாம். சூரிய வெளிச்சத்தை அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 12 மணிக்கு பிறகு காண தொடங்குவோம். முகில் கிட்டங்களிடையே தென்படக்கூடிய வெளிச்சமாகத்தான் அந்த வெளிச்சம் இன்று பிற்பகல் வேளையில் தொடர்ந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் இன்றைய நாளின் காலநிலை தகவல்கள் பகிரப்படுகின்றன. 12 இப்போதைய வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாகவும் கூட பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் வழக்கத்திலும் பார்க்க சற்று வெப்பநிலை சரிந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் பல இடங்களிலும் கூட காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற இடங்களிலும் கூட கொஞ்சம் கூலரான ஒரு வெற்ற வெதர் தானாம் அங்கும் நீடிக்கின்றது. இங்கு போலதான் மழையுடன் கூடிய கொஞ்சம் குளிரான நிலைமைகள் இந்த வாரம் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். எனவே அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் வருகின்ற வெள்ளி வரைக்குமே அதிகம் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்கள் திங்கட்கிழமை எல்லாமே மிக சிறப்பான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களாக அமையப் போகின்றன. எனவே எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் வழிபுற நடவடிக்கைகளுக்கான திட்டமிடலை நாங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வார இறுதியே லாங் வீக்கெண்ட், எனவே அதில் சிறப்பாக வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். 12 இப்போதைய வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக 14 இருக்கும். 13 கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளலாம். 8:32 தான் இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமையும் மழை தூறலை தரலாம். தொடர்ச்சியாகவே காலையிலிருந்து மாலை வரைக்கும் மெல்லிய தூறல் இருக்கலாம். பெரிய அளவில் மழை பொழிவில்லை, ஆனால் மெல்லிய தூறலாக முகில் கூட்டங்கள் மலைமுகில் வந்து வானத்தில் தென்படும். எனவே இடையிடையே தூறலையும் கூட தந்து கொண்டிருக்கும். 11 தான் வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 9 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். எனவே இன்றிலும் பார்க்க நாளைக்கு வந்து இன்னும் குறைவாகத்தான் வெப்பநிலை உணர்நிலை நீடிக்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை வெளிச்சமானதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் 14 வரை வெப்பநிலை உயர்வை மீண்டும் தரும். 14 உணரப்போகின்றோம். சனிக்கிழமை 17 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயிலும் இருக்கும். அதே மாதிரி 17 தான் வெப்பநிலை, 17 தான் உணரப்போகின்றோம். திங்களும் 17 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். அடுத்த செவ்வாய் 21 வெப்பநிலை உயர்ந்து 23 உணர இருக்கின்றோம். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம். மாலை பொழுதில் மெல்லிய மழை தூளுக்கான வாய்ப்புகள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த புதன் மீண்டும் 14 வெப்பநிலை மாற்றமடையும். 13 தான் உணரப்போகின்றோம். அடுத்த வியாழனும் கூட ஒரு 13-12 என்று சொல்லி அதிகரித்து அதுக்கு பிறகு சற்று ஒரு வளமையான நிலைமைக்கு திரும்பக்கூடிய வெப்பநிலை போக்கை தான் அடுத்த வாரமும் கூட எங்களுக்கு தரப்போகின்றது என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காலை 10:02 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இன்றைக்கு வந்து 2% உயர்வடைந்திருக்கின்றது. நாளை நாள் மீண்டும் இன்னும் 4% உயர்வை கொண்டுவரப்போகின்றமை தொடர்பாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே 14 இன்றிலும் பார்க்க இன்னும் 4% அதிக விலை கொடுத்து தான் நீங்கள் எரிபொருளை வாங்க முடியும். எனவே சராசரியாக என்று சொல்லி பார்த்தால் 192.9 சென்ஸாக பல இடங்களிலும் இந்த எரிபொருள் விற்கப்படும் நாளைய தினம் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம்.

பத்து மணி 7 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இன்றைக்கு முக்கியமான ஒரு சில சந்திப்புகள் கனடாவிலும் கூட நிகழ்கின்றன. இன்றைக்கு வந்து இந்த ஆர்டமிஸ் 2 க்ரூ ஒட்டாவாவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் பிரைம் மினிஸ்டர் மார்க்கானியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்று புதன்கிழமை காலை பொழுதில் 2 தரப்பினரும் கூட பரிசுகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கனேடியன் க்ரூ மெம்பராக பயணித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கக்கூடிய கனடாவின் விண்வெளி வீரர் ஜெரமி ஹான்சன் தான் அந்த ஒரு விண்வெளி பயணத்தின் போது ஓரியோன் வசலில் கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு கனேடியன் ஃபிளாக் பொறிக்கப்பட்ட ஒரு தகடு ஒன்றை பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி அவர்களுக்கு பரிசளித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு விசேடமான ஒரு பரிசு என்பது தொடர்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அந்த மூன் மிஷனின் போது அதுவும் கூட ஓரியோன் வசலில் பயணித்திருக்கின்றது ஜெரமி ஹான்சன் அவர்களோடு. எனவே அந்த ஒரு பிளாக் தான் அவர் கனேடியன் பிரைம் மினிஸ்டருக்கு பரிசளித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பதிலாக மார்க்கானி ஒரு முக்கியமான ஒரு நினைவு பரிசொன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு ஆர்டமிஸ் 2 க்ரூ வந்து பாதுகாப்பாக அந்த சாதனை பயணத்தை நிகழ்த்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பிய போது ஒட்டாவாவில் இருக்கக்கூடிய பீஸ் டவரில் பறக்கவிடப்பட்டிருந்த ஃப்ளாகை அவர் ஜெரமி ஹான்சனுக்கு பரிசளித்திருக்கின்றார். அதே நேரம் மேலதிகமாக அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்குமே ஒரு நினைவு நாணயம் ஒன்றும் கூட பரிசாக கனேடிய பிரைம் மினிஸ்டர் அவர்களால் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விண்வெளி வீரர் நினைவு நாணயம் ஒன்றுதான் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கூட மார்க்கானி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஜெரமி ஹான்சன் அவர்களோடு இந்த ஆர்டமிஸ் 2 க்ரூ மெம்பர்ஸ் வந்து

சொல்லப்படுகின்றது. அதுக்கு பிறகு அந்த குழுவினர் ஒரு பப்ளிக் டிஸ்கஷன் ஒன்றிலும் கூட கலந்து கொள்ள போகின்றார்களாம். இது வந்து ஒரு டிக்கெட் அதன் மூலமாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு இவெண்ட் என்பதையும் கூட சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே அது வந்து நேஷனல் ஆர்ட்ஸ் சென்டரில் இன்றைய தினம் பிற்பகல் வேளையில் நடக்கின்றது. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த பகுதியில் தானாம் இந்த ஒரு சந்திப்பு நடக்கப் போகின்றது. எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற விண்வெளி திட்டங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இது இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக பலர் அதனை பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு கலந்துரையாடலில் கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட் ஜெனி கிபான்ஸும் கூட கலந்து கொள்ளுகின்றார். இவர் யார் என்று சொல்லி பார்த்தால், இந்த அட்டமிஸ் 2 ஜேர்னி நடைபெற்ற போது நாசாவின் மிஷன் கண்ட்ரோல் சென்டரில், ஹூஸ்டனில் இருக்கக்கூடிய நாசாவின் மிஷன் கண்ட்ரோல் சென்டரில் அவரும் கூட பணியாற்றியிருக்கின்றார். அந்த ஒரு கட்டளை தலைமையகத்தில் அவரும் கூட பணியாற்றிய நிலையில் தான் அவரும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளுகின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10 நாட்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய அர்டெமிஸ் 2 அந்த ஒரு சாதனை மிஷனை பொறுத்தளவில் ஜெரமி ஹான்சன் கனேடிய விண்வெளி வீரராக அதில் முதல் தடவையாக கலந்து கொண்டு சாதனையை படைத்திருக்கின்றார். அதே நேரம் மிஷன் கமாண்டராக ரெய்ட் வைஸ்மேன் மற்றும் விண்வெளி வீரர்கள் விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச் ஆகியோரும் கூட அந்த பயணத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் இதுவரை காணாத ஒரு தொலை தூரத்தை விண்வெளியிலே அவர்கள் பார்த்திருந்தார்கள். அதே நேரம் மனித கண்களால் நிலவின் இரண்டு பகுதியும் கூட காணப்பட்டது அந்த ஒரு மிஷனின் போது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்ற நிலையில் தான் அவர்கள் இப்போது கனடாவின் ஒட்டாவாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அங்கு மிக முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளில் அவர்கள் இன்றைய நாள் கலந்து கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:12 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 EastFM.ca.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைநனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:25 இருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க இன்னும் ஒரு சாதனை பயணம் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. உலகம் பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு செல்வாரா இல்லையா என்பது தொடர்பாக கொஞ்சம் இழுபறிகள் நீடித்து அதுக்கு பிறகு இன்றைய தினம் அவர் பெய்ஜிங்கை சென்று சேர்ந்திருக்கின்றார் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. 2017 டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் அவர் சைனாவுக்கு விசிட் பண்ணியிருந்தார். அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய முதலாவது பயணமாக சைனாவை நோக்கிய இந்த பயணம் அமைகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. 2 நாட்கள் அவர் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கோடு முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போகின்றார். இந்த ஒரு பயணம் வந்து ஏற்கனவே மார்ச் மாதத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஈரான் மீதான அமெரிக்க போர் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அது பிற்போடப்பட்டிருந்தமையும் கூட இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 2 சூப்பர் பவர்ஸ் இப்போது இணைந்து பேச இருக்கின்ற நிலையில் எதை எதையெல்லாம் பேசப் போகின்றார்கள் என்பது தொடர்பான பல தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்து நிலவக்கூடிய ஒரு பதட்டமான வர்த்தக உறவுதான் இந்த பேச்சுவார்த்தைகளின் மிக முக்கியமான மையமாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயணத்தின் போது சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தால், அமெரிக்காவின் மேஜர் டெக் கம்பெனிஸுக்கு சைனாவின் பொருளாதாரத்தை சைனா திறந்துவிட வேண்டும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஈரான் தொடர்பான விடயங்கள் வந்து நீண்ட பேச்சாக இடம்பெறலாம், ஆனாலும் கூட இந்த ஒரு மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் சைனாவின் உதவி தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் ஏற்கனவே தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கியமான ஒரு விடயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது. ஈரான் விடயத்தில் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் ஒரு சிறப்பாகத்தான் செயல்பட்டு வருகின்றார் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த பயணத்தின் போதும் கூட அவர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை வழங்கலாம் என்பது தொடர்பாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் உதவி தேவையில்லை என்று சொன்னாலும் கூட 2 நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் வகிப்பதற்கும் அல்லது ஈரானை ஒரு ஒப்பந்தம் ஒன்றுக்கு கொண்டு வருவதற்கும் சைனா முயற்சிக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விடயம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் சைனீஸ் அதிபரோடு பேசலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இந்த ஈரான் போர் நீடிக்கின்ற இந்த சூழ்நிலை அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக சைனா இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் பொருளாதாரம் மிக அதிகமாகவே இந்த மத்திய கிழக்கு நாடு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் மற்றும் வெவ்வேறு உற்பத்தி பொருட்களோடு தொடர்பு கொண்டதாக இருக்கின்ற நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் சற்று அவசரம் காட்டலாம் என்பது இந்த சந்திப்பு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு தகவல் என்பதையும் கூறலாம். இதற்கிடையில் தாய்வானுக்கான அமெரிக்காவின் ஆயுத விற்பனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான அந்த ஒரு டாரிஃப் உயர்த்தப்படுவதை தடுத்து நிறுத்திய அக்டோபரில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கும் ஜி ஜின்பிங் அழுத்தம் கொடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த சந்திப்பு தொடர்பாக சைனாவின் ஊடகங்கள் என்ன சொல்லுகின்றன என்று சொல்லி பார்த்தால், பெய்ஜிங் வந்து அமெரிக்காவுடன் ஒரு சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கு இப்போது முயற்சிக்கும், அதே நேரம் ஒரு கொந்தளிப்பான உலகுதான் இப்போது காணப்படுகின்றது. எனவே இந்த கொந்தளிப்பான உலகு எப்போது எங்கெல்லாம் போர் மூலமோ என்பது தொடர்பான ஒரு போக்கு இப்போது இருக்கின்ற நிலையில் இந்த ஒரு பிரச்சனைக்கு கொஞ்சம் ஒரு அமைதியான தீர்வை கொண்டு வரக்கூடிய பேச்சாகவும் கூட இது அமையலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு புதன்கிழமைதான் ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த விமானத்தில் சைனீஸ் நேரப்படி ஒரு மாலை பொழுது என்று சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே தான் அவர் அங்கு சென்று சேர்ந்திருக்கின்றாராம். நாளைய தினம் வியாழக்கிழமைதான் மெயின் பார்ட் ஆஃப் த விசிட் வந்து இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஒரு அரைவல் செரிமனி ஒன்றில் ஜி ஜின்பிங் அவரோடு கலந்து கொள்ளுவார் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. கிரேட் ஹால் ஆஃப் த பீப்புள் அங்குதானாம் அந்த ஒரு அரைவல் செரிமனி நடக்க இருக்கின்றது. அதற்கு
பிறகுதான் இந்த பயலாட்டரல் டாக்ஸ் வந்து தொடங்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டு தலைவர்களும் நாளைக்கு தான் அந்த ஒரு நீண்ட பேச்சை நடத்த போகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த ஸ்டேட் பேங்குவெட், அந்த அரச விருந்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைய நாள் தான் முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் இந்த பயணத்தில் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்பு வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்கிருக்கக்கூடிய ஜோங் யான் ஹாய் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு இடம், இது வந்து சைனீஸ் லீடர்ஸ் வசிக்கக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குமாம். அந்த இடத்திற்கு அவர் பயணிக்கின்றார். அங்கு ஜி ஜின்பிங் அவர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டோ ஒன்றையும் கூட எடுக்கப் போகின்றார் என்பது தொடர்பாகவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பு மீண்டும் வெள்ளிக்கிழமையும் ஒரு பயலட்ரல் மீட்டிங் ஒன்று சைனீஸ் லீடரோடு நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு லஞ்ச் கொடுக்கப்படும். அதன் பின்புதான் ஏர்போர்ட்டுக்கு மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கு அமெரிக்க அதிபர் செல்லுவார் என்பது தொடர்பான அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். சைனீஸ் சைனாவை நோக்கி இந்த பயணத்தில் அமெரிக்க அதிபர் தனித்து செல்லவில்லை. மிக முக்கியமான நபர்களும் கூட அமெரிக்காவிலிருந்து அவரோடு பயணிக்கின்றார்கள். அதிலும் அமெரிக்காவின் மேஜர் பிஸ்னஸ் அண்ட் டெக் கம்பெனிஸ் அவற்றின் சிஇஓஸும் கூட பயணிக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் பயணிக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இன்வீடியாஸ் அதன் ஜேம்சன் ஹுவாங்கும் கூட பயணிக்கின்றாராம். ஆப்பிளில் இருந்து டிம் குக் பயணிக்கின்றார். டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் சார்பாக எலான் மஸ்கும் கூட இந்த பயணத்தில் இணைந்து கொள்கின்றார். பிளாக் ராக் சார்பாக லாரி ஃபின்னும் கூட கலந்து கொள்ளுகின்றாராம். அதை விட மெட்டா, விசா, ஜேபி மோர்கன், போயிங், கார்கில் போன்ற நிறுவனங்களின் எக்ஸிகியூட்டிவ்ஸும் கூட இந்த பயணத்தில் அமெரிக்க அதிபரோடு இணைந்து கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் முக்கியமானவையாக அவை தான் இருக்கப் போகின்றன. எனவே அமெரிக்காவில் இருந்து சோய்பீன்ஸ் மற்றும் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸை சைனா வாங்குகின்றமை தொடர்பான முக்கிய விடயங்களையும் கூட அமெரிக்க அதிபர் வலியுறுத்த இருக்கின்றார் இந்த சந்திப்பில் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. சாதனை அளவிலான ஏற்றுமதியோடு சைனா இப்போதும் கூட இருந்து வருகின்ற நிலையில் அதற்கும் கூட அமெரிக்க நுகர்வோர் சந்தை தேவைப்படும். எனவே அமெரிக்காவிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய அந்த கோரிக்கைகளை சைனா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு சற்று அதிகம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சைனாவின் பிஸ்னஸஸ் வந்து ஒரு அன்ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸை தொடர்ந்து செய்கின்றன என்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே அமெரிக்க தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கின்ற நிலையில் அந்த ஒரு குற்றச்சாட்டை கைவிட வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கையும் கூட சைனீஸ் லீடர் முன்வைக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி தாய்வான் தொடர்பான பேச்சுக்களும் கூட நடத்தப்படும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தாய்வானுக்கான அமெரிக்க ஆயுத விற்பனைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்கள் ஏற்கனவே சைனாவிடம் இருந்து வெளியிடப்படுகின்ற நிலையில் அந்த ஒரு விடயமும் கூட இங்கு முக்கியத்துவம் பெறலாம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதை தாண்டி இரண்டு சூப்பர் பவர்ஸும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாகவும் கூட பேச இருக்கின்றன. ஒரு ஆயுத போட்டி மாதிரித்தானம் இப்போது இந்த ஏஐ தொடர்பான போட்டிகளும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நிலவக்கூடிய நிலையில்தான் அதிக சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இரண்டு தரப்பினரும் ஒரு சில வழிகளை இந்த சந்திப்பில் உருவாக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க பக்கத்திலிருந்து புதிய ரோபோஸை தயாரிப்பதற்கான ஹை அண்ட் கம்ப்யூட்டர் சிப்ஸ் ஃபார் ப்ரோக்ராமிங் அவற்றை வந்து அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு கொண்டு செல்வதற்கான வழிகள் உருவாக்கப்படலாம். அதுக்கு பதிலாக சைனா வந்து இந்த ரேர் எர்த்ஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட வழங்கப்படலாம் என்பது தொடர்பான பல விடயங்கள் இன்றைய முக்கியமான இந்த ஒரு விஜயம் தொடர்பாக பேசப்படுகின்றது என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 10:34 மீஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:46. இந்த வேளையில் இப்போது நாங்கள் எல்லோருமே சந்திக்கக்கூடிய அந்த ஷ்ரிங்க்ஃபிளேஷன் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்றைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது வந்து ஒரு குற்ற வழக்காக ஜெர்மனியில் தொடரப்பட்டு நீதிமன்றம் வந்து ஒரு சாக்லேட் கம்பெனிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. சாக்லேட் விலையேற்றத்தை இலக்காக கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வழக்காகத்தான் இந்த வழக்கு வந்து பார்க்கப்படுகின்றது. இந்த மில்கா சாக்லேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புகழ் பெற்ற அந்த அல்பைன் மில்க் பார் கனடாவிலும் கூட கிடைக்கும், இங்கும் கூட சாதாரணமாக நாங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸிலும் வாங்கலாம். ஒரு பர்பிள் கலர்லே அழகான ஒரு மாடும் இருக்கக்கூடிய ஒரு மணிக்கட்டி ஒரு மாடு, அதன் படத்தோடு கூடிய அந்த மில்கா சாக்லேட்ஸ், அதை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் அது செய்திருக்கின்ற ஒரு வேலை வந்து நுகர்வோரை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை என்று சொல்லித்தான் இப்போது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அந்த தயாரிப்பாளர் வந்து நுகர்வோரை ஏமாற்றி இருப்பதாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காம்படிஷன் லோவை அது மீறி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த நீதிமன்றம் கண்டறிந்திருப்பதாக அந்த தீர்ப்பின் முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், வழக்கமாக கிடைக்கக்கூடிய அதே சேம் கைண்ட் ஆஃப் அந்த ரப்பர் தான் அந்த சாக்லேட்டுக்கு பயன்படுத்தப்படுது. ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்டை நாங்கள் வாங்குகின்ற போது அதே பர்பிள் பேக்கேஜிங் அதைத்தானாம் அந்த நிறுவனம் பயன்படுத்தி இருந்ததால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட்டின் நிறைதான், அந்த இடைதான் குறைக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில்தான் 3 வார காலம் நீடித்திருக்கின்ற ஒரு கோர்ட் கேஸாக அந்த விசாரணைகள் தொடரப்பட்டுத்தான் அந்த மில்கா சாக்லேட்டை உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரர் மாண்டலிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் அந்த சாக்லேட் பாரின் அந்த ஆல்பன் மில்க் அந்த சாக்லேட் பாரின் நிறையை 100 கிராமிலிருந்து 90 கிராமாக குறைத்திருந்தது என்பது தொடர்பான உறுதிப்படுத்தலோடு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லலாம். எனவே நீதிமன்ற தீர்ப்பு இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த மாண்டலஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாக்லேட் கம்பெனி என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், இந்த ஒரு தீர்ப்பை நாங்கள் சற்று தீவிரமான ஒரு தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளுகின்றோம், இப்போது அதை விரிவாக நாங்கள் ஆராய தொடங்குகின்றோம் என்று சொல்லித்தான் அந்த நிறுவனம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்ஃப்ளேஷன் எப்போது அதிகரிக்க தொடங்கியதோ அதிலிருந்தே இந்த ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் என்பது தொடர்பான ஒரு விடயத்தையும் நாங்கள் சந்தித்து வருகின்றோம். சுருக்கம் என்று சொல்லித்தான் அந்த சுருக்க பெருக்கம், ஒரு பொருளின் அந்த சுருக்கம் வந்து அதிகம் அவதானிக்கப்படுகின்றது. நாங்கள் பார்க்கக்கூடிய ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய எங்களது கண்களுக்கு அல்லது எங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொருள் மாதிரி தான் இருக்கும். சீஸ் பாராக இருக்கலாம் அல்லது ஏதாவது வெவ்வேறு விதமான பொருட்களாக இருக்கலாம். அதை பார்க்கின்ற போது நாங்கள் இந்த வித்தியாசத்தையும் உணர்ந்து கொள்ள மாட்டோம். வழக்கமாக ஒரு 400 கிராமுக்கு நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தால் அது உண்மையில் இப்போது அதிலும் பார்க்க குறைவாக ஒரு 350 அல்லது 320 அந்த அளவுக்கு அதன் எடையோ அல்லது அதன் அளவோ குறைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் இப்போதே இந்த ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் பல்வேறுபட்ட பொருட்களிலும் ஆக்கிரமிப்பு செய்கின்றது. ஆனால் விலை என்னவோ அதே விலையில் இருக்கும். அதே நேரம் ஒரு சில பொருட்களுக்கு விலை உயர்வும் கூட இப்போது காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் இது வந்து எல்லைகளை தாண்டி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது தொடர்பாகத்தான் இப்போது இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமர் குரூப் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இது வந்து நிறுவனங்கள் இப்போது கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்னீக்கி டாக்டிக் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தந்திரமான உத்தி என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த சாக்லேட் பார்ஸ் அது தொடர்பான ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் வந்து பல இடங்களிலும் உணரப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் எல்லோருக்கும் தெரியும், கொக்கோ அந்த கோஸ்ட் ஆஃப் கொக்கோ வந்து உலக அளவிலே உயர் இருந்தது. வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் அந்த கொக்கோ அறுவடை மிக அதிக அளவில் குறைந்திருந்ததன் காரணமாக அந்த பிரைஸ் ஆஃப் கொக்கோ வந்து அதிகம் உயர்ந்திருக்கின்ற நிலையில் நிறுவனங்கள் தங்களது செலவுகளை குறைப்பதற்கு அல்லது வருமானத்தை ஈட்டி அந்த செலவை ஈடு செய்வதற்கு இந்த மாதிரியான ஸ்னீக்கி டாக்டிக்ஸை கடைபிடிக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த மாண்டலஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாக்லேட் கம்பெனி என சொல்லியிருக்கின்றதுன்னு சொன்னால், தாங்கள் தங்களது அந்த ஜெர்மன் கன்சியூமர்ஸுக்கு ஏற்கனவே எங்களது வெப்சைட் மற்றும் சோசியல் மீடியா சேனல்ஸின் ஊடாக இந்த விடயம் தொடர்பாக அறிவித்திருந்தோம். எங்களது சப்ளை செயின்ஸில் ஏற்பட்டிருக்கின்ற செலவு உயர்வுகள் மற்றும் இந்த மூலப்பொருள் விலை உயர்வு எல்லாவற்றுக்கும் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருந்தோம் என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த வெயிட் ஆஃப் த மில்க் பார்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கான முடிவு
அந்த ஜெர்மன் கன்சியூமர்ஸுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகத்தான் அந்த நிறுவனம் சொல்லுகின்றதா. கடந்த வருடம் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமர் குரூப்ஸ் வந்து ஒரு போலொன்றை முன்னெடுத்திருந்தனவாம். அதில் 2025 மிக மோசமான பேக்கேஜிங் என்று சொல்லி இந்த மில்க் ஆல்பன் மில்ச் அந்த ஒரு சாக்லேட் பார் தொடர்பாகத்தான பலர் வாக்களித்திருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த பாரின் வெயிட் வந்து பலராலும் அவதானிக்கப்பட முடியாததாகத்தான் இருந்தது. அதே பர்பிள் ரேப்பிங், அதே மாதிரி தானாம் அவர்கள் அந்த புதிய சாக்லேட் பாரையும் கூட உருவாக்கியிருந்தார்கள். ஆனாலும் கூட உள்ளே அந்த ஒரு பேக்கேஜிங்கை உடைத்து பார்க்கின்ற போதுதான் அந்த சாக்லேட் பார் வந்து ஒரு மில்லிமீட்டர் குறைக்கப்பட்ட அளவில் தின்னராக இருந்திருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் பிரைஸை பொறுத்தளவில் ஐரோப்பாவில் 1.49 யூரோஸிலிருந்து 1.99 யூரோஸாக அது 2025 உயர்த்தப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் அதன் மீது ஒரு கன்சியூமர் குரூப் ஒன்று வழக்கு தொடர்ந்து இப்போது அதற்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கினை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிமன்றம் என்ன சொல்கின்றது சொன்னால், தனித்து சாதாரணமாக பார்க்கின்ற போது அதே உரைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது ஒரு பிரச்சனை அல்ல. பலாண்டுகளாக நுகர்வோர் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை மாற்றுகின்ற போது நீங்கள் வந்து சரியாக அது நுகர்வோருக்கு அறிவிக்கவில்லை. எனவே இந்த விடயத்தில் தான் அந்த ஏமாற்று வேலை அடங்கியிருந்தது என்று சொல்லித்தான் ஒரு தீர்ப்பை அந்த நீதிமன்றம் கொடுத்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்ப்பதற்கு அந்த ஒரு சாக்லேட் பார் பாரின் அந்த ஒரு ரப்பரின் மீது தெளிவாக அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு அறிவிப்பை கண்டிப்பாக சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த ஒரு நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அதையும் தாண்டி இதே மாதிரியான நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நிகழும் அபாயம் இருப்பதன் காரணமாக இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமானது என்று சொல்லியும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக அந்த நிறுவனம் இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அதை வந்து அப்பீல் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு மாத கால அவகாசம் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஷ்ரிங்க்ஃபிளேஷன் வந்து இந்த மில்கா பார்ஸில் மட்டுமில்லை, ஏனைய பல சாக்லேட் பார்ஸிலும் கூட அவதானிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி சாக்லேட் பார்ஸை தாண்டி இன்னும் பல பொருட்கள் இந்த மாதிரியான ஷ்ரிங்க்ஃபிளேஷனுக்கு உட்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. டூத்பேஸ்ட் அல்லது ஓட்ஸ் ஆக இருக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி என்று சொல்லி பல்வேறுபட்ட பொருட்களிலே நாங்கள் அதிலும் குறிப்பாக இந்த உணவுப் பொருட்களில் வந்து அதிகளவிலே இந்த ஸ்ட்ரிங்க்ஃபிளேஷனை இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் சாக்லேட் ப்ரைசஸ் என்று சொல்லி பார்த்தால் அதன் சாக்லேட்டின் அளவு குறைந்து விலை உயர்வு, அதுதான் பல இடங்களிலும் இப்போது இருக்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் சாக்லேட் பிரைஸின் விலை வந்து 14.6% உயர்வான ஒரு நிலையில் இருந்திருக்கின்றதாம். அதற்கு பிறகு இன்னும் கூட விலை உயர்வைத்தான் இந்த சாக்லேட் பார்ஸ் தொடர்பாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் கூட இந்த ஒரு முக்கியமான செய்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:54.

நேரம் காலை 11 மணி. ஸ்டெஃபம் நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டெஃபம் தொடர்பில் மேலதிக விவரங்களுக்கு 416-842-1212@gmail.com எமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஸ்டெஃபம் தமிழ். யூடியூபில் ஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை இன்று 2% அதிகரித்திருந்தது. ஆனால் இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் 1.4% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகளவில் தென்படாத ஒரு நாளாக தன்றி நாள் இருக்கும். அதிக முகில் வானத்தில் இருக்க போன்றது. இருந்தாலும் இனி நாங்கள் வெளிச்சத்தை காண தொடங்குவோம். குறைந்தளவு வெளிச்சம் தொடர்ந்து சூரியன் வரைகின்ற பொழுது வரைக்கும் இருக்கும். 8:32 இரவில் சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 14 நாங்கள் கூடிய உடனடியாக பிற்பகல் 1 மணி அளவில் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு பொழுதில் 6 இருக்கும். 3 டிகிரி செல்சியஸ் இரவின் உடனடியாகவும் இருக்கும். இன்றிலும் பார்க்க நாளைக்கு சற்று குறைவான வெப்பநிலை உணர்நிலையை தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். 11 தான் வெப்பநிலை உயர்வு. 9 ஒற்றை இலக்கத்தில் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். நாளைக்கு சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் இல்லை. பெரும்பாலும் காலையிலிருந்தே மெல்லிய மழை தூரல் இருக்கலாம் என்பதுதான் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற வெள்ளி வெளிச்சமானதாக இருக்கும். 14 வெப்பநிலை உயர்வாகவும் கூட இருக்கும். வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்டாகவும் கூட வரப்போன்றது. சனி ஞாயிற்று திங்கட்கிழமைகள் சிறந்த வெப்பநிலை உயர்வை எங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றன. அதே நேரம் சூரிய வெளிச்சத்துடன் கூடிய அழகான நாட்களாகவும் கூட அமையப்போகின்றன. சனிக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 17 வெப்பநிலை உயர்ந்து 17 நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமையும் கூட பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். 17 வெப்பநிலை, 17 உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த திங்களும் கூட 17 தான் வெப்பநிலை உணர்நிலை இருக்கும். சூரிய வெளிச்சம் முகில் பகல் பொழுதும் இருக்கலாம். அடுத்த செவ்வாய் தான் இனி மழைக்கான வாய்ப்புகள் எதிர்ப்பு கூறப்படுகின்றன. ஆனால் செவ்வாய்க்கிழமை பகல்வேளை சூரிய வெளிச்சத்துடன் சிறந்த வெப்பநிலை உயர்வும் இருக்கலாம். அடுத்த வாரத்தில் 21 வரை வெப்பநிலை உயர்ந்து 23 உணரப்போகின்றோம். அதற்கு பிறகு புதன் வியாழக்கிழமைகளில் மீண்டும் ஒரு 14-13 என்று சொல்லி வெப்பநிலை சற்று சரிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் அடுத்த வாரத்தில் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட இந்த பொழுதில் கூறிக்கொள்கின்றோம். 11:02 ஆகி இருக்கின்றது. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகளின் மாதம் 17 ஸ்காவ்ரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதிநாள் மே 14 போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார், முனைவர் சண்முகநாதன், வல் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசினே?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
7: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ,
8: அழகோ அழகு. 647-787-3784.
9: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
10: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
9: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
11: 10% down udan commercial mortgage.
9: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
12: Commerce Ventures, 416-457-0651.
11: 416-457-0651. Some conditions may apply.
13: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:16 இருக்கிறது இந்த க்ரூஸ் ஷிப்ஸ், அவற்றுக்கு வருகின்ற சோதனை வந்து இப்போது பெரிய சோதனையாக மாறியிருக்கிறது. எம்வி ஹாண்டியஸ் அந்த ஒரு கப்பல் அர்ஜென்டினாவிலிருந்து April 1 புறப்பட்ட கப்பலில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஹண்டர் வைரஸ் தொற்று 3 உயிரிழக்க காரணமாக இருந்திருக்கின்றது. அதே நேரம் அது இன்னும் பலரையும் கூட தொட்டியிருக்கின்ற நிலையில் பல்வேறுபட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் எடுக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைந்திருந்தது. இன்னமும் கூட அந்த ஹண்டர் வைரஸ் தொற்று தொடர்பான தொடர் செய்திகளை ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனமும் கூட வெளியிட்டு வருகின்ற இந்த நிலையில் இன்னும் ஒரு க்ரூஸ் ஷிப்பும் கூட இன்று பேசப்படுகின்றது. அந்த க்ரூஸ் ஷிப் எது என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஒரு 1000 அதிகமான பேசஞ்சர்ஸ் பயணிக்கக்கூடிய UK ஆபரேட்டட் க்ரூஸ் ஷிப் ஒன்று இப்போது பிரான்சில் தரித்திருக்கின்றதா. அதில் பயணித்திருக்கக்கூடிய 49 பேர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிக்னஸ் ஒன்றை சந்தித்ததன் காரணமாக இப்போது அந்த கப்பலில் இருக்கின்றவர்களும் கூட அந்த துறைமுகத்தில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் இருக்கக்கூடிய போர்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகத்தில் தான் அங்கு அந்த கப்பல் வந்து நங்கூரம் விட்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய 3 பேர் வந்து அவர்களது கேபினுக்குள்ளே ஐசோலேட் பண்ணுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய பேசஞ்சர்ஸும் கூட அந்த துறைமுகத்தில் இறங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லி அந்த அம்பிஷன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த கப்பலின் நிலைமை தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அறிவிப்பு தொடர்பாக இன்னும் ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தலையும் கூட செய்திருக்கிறார்கள். எம்வி ஹாண்டியஸ் க்ரூஸ் ஷிப்பில் ஏற்பட்ட ஹண்டர் வைரஸ் அவுட் பிரேக்கோடு இந்த கப்பலுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அம்பாசடர் க்ரூஸ் லைனுக்கு சொந்தமான அந்த அம்பிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த க்ரூஸ் ஷிப்பில் பயணித்திருக்கக்கூடிய 92 வயதான ஒரு மனிதர் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கப்பலிலேயே உயிரிழந்திருக்கின்றாரா. ஆனாலும் அவர் உயிரிழக்கின்ற போது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வயிறு குடல் சம்பந்தமான அந்த பிரச்சனையின் அறிகுறிகள் எதனையுமே அவர் வெளிப்படுத்தவில்லை என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. அவரது அந்த ஒரு உயிரிழப்புக்கான காரணம் இப்போது இந்த மரண விசாரணை அதிகாரிகளால் இன்னமும் கூட வெளியிடப்படவில்லை, உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு உயிரிழப்பும் நிகழ்ந்திருக்கின்றது, ஆனால் அது இந்த சிக்னஸோடு தொடர்புடையதா இல்லையா என்பது தொடர்பாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் இன்னும் பலர் 49 அதிகமான பேசஞ்சர்ஸ் வந்து தொடர்ச்சியாகவே இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனையை எதிர்கொண்டிருந்தார்களாம். அதே நேரம் ஒரு க்ரூ மெம்பரும் அதற்குள்ளே உள்ளடங்குகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 48 பேசஞ்சர்ஸ் மற்றும் ஒரு க்ரூ மெம்பர்ஸும் தான் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இல்னஸ் தொடர்பான சிம்டம்ஸை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பதும் கூறப்படுகின்றது. அந்த கப்பலை பொறுத்தளவில் அதில் வந்து 1187 பயணிகள் பயணிக்கின்றார்களாம். அவர்களோடு 514 க்ரூ மெம்பர்ஸும் கூட இருப்பதாகவும் இப்போது அந்த ஆபரேட்டர் அந்த தகவல்களையும் வெளியிட்டிருந்ததையும் பகிர்ந்து கொள்ளலாம். 8 தான் அந்த கப்பல் வந்து UKயின் பெல்ஃபாஸ்டிலிருந்து புறப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இல்னஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து டயரியா மற்றும் வாமிட்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காமன் கண்டிஷன் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான சிக்னஸ் வந்து நோவோ வைரஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைரஸினால் ஏற்படுத்தப்படலாம். அதே நேரம் ஃபுட் பாய்சனிங்கின் மூலமாகவும் கூட இந்த மாதிரியான அறிகுறிகள் தோன்றக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இப்போது அந்த க்ரூஸ் லைன் என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால் தாங்கள் உடனடியாக இந்த சிம்டம்ஸ் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்ஸை வந்து கொஞ்சம் இருக்கி இருக்கின்றோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஹெல்த் ப்ரொசீஜர்ஸ் வந்து அங்கு கடைபிடிக்கப்படுகின்றது. சுகாதாரம் மேம்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம் என்பது தொடர்பாகவும் அந்த கப்பல் அதனை இயக்கக்கூடிய அந்த நிறுவனமும் அறிவித்திருக்கின்றது. இந்த போர்டெக்ஸில் பிரான்சில் சவுத் வெஸ்ட் பிரான்சில் அது தரித்திருக்கின்ற நிலையில் இப்போது ஒரு மெடிக்கல் டீம் ஒன்றும் அந்த கப்பலுக்குள் சென்றிருக்கின்றதாம். அந்த சிச்சுவேஷன் தொடர்பாக அவர்கள் பரிசோதிக்கின்றார்கள். அதே நேரம் அந்த நோய்க்குள்ளானவர்கள் அவர்களது அந்த சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு இப்போது அங்கிருக்கக்கூடிய போர்டெக்ஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அது அனுப்பப்படுகின்றது. அது என்ன பிரச்சனை என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்கான ஒரு கால அவகாசம் எங்களுக்கு
தேவைப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான குடல் அழற்சி போன்ற நோய்கள் வந்து அதிகம் பரவும் தன்மை கொண்டவை என்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் பயணிகளை கப்பலில் இருந்து இறங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொல்லியும் கூட அந்த கப்பலின் நிர்வாகம் அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 11:21 ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கண்டேல் ப்ரோ, 905-512-4261.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி,
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 May 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து May 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. May 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், May 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
11: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002 4378607002.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
7: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
8: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:44 தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த அரசாங்கம் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஒரு வாக்கெடுப்பு தான் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் அதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்திருக்கின்ற நிலையில் அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானத்தின் மீது பேசியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் டிவிஷன் பெஞ்ச் முறையில் இந்த வாக்கெடுப்பு அங்கு நடைபெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சர் விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். திமுக வந்து வெளிநடப்பு செய்துவிட்ட நிலையில் அவையில் இருந்தவர்களில் 22 பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். 5 பேர் வாக்களிப்பிலிருந்து விலகி இருப்பதாகவும் கூட கூறியிருப்பதாக இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட இப்போதைய தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு மீண்டும் உரையாற்றியிருக்கின்ற விஜய் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நூலிழையில் தனிப்பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக நாங்கள் களம் கண்டோம். 1967-77 போல சாமானியர்களின் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லித்தான் நாங்கள் மக்களிடம் கூறியிருந்தோம். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் 34.92% மற்றும் 1.72 கோடி வாக்குகளுடன் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக மக்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசை யாரும் சிறுபான்மை அரசு என்று சொல்லி நினைத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. சிறுபான்மை மக்களின் உரிமையை நிலைநாட்டும் அரசு இது என்று சொல்லியும் கூட அவர் பேசியிருக்கின்றார். அதே நேரம் இது எல்லோருக்குமான அரசாக இருக்கும், எந்த பாகுபாடுமே இருக்காது, இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள், மக்கள் நலன் முக்கியம் என்பதே எங்களது நிலைப்பாடு என்று சொல்லியும் விஜய் பேசியிருப்பதாக இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்ளலாம். சரி, இந்த வேளையில் இன்னும் ஒரு வெற்றியாளர்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாதகமான சூழ்நிலையிலும் கூட இருக்கின்ற சில விடயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் சாதனையாளர்களாக உருவெடுக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முழுமையாக அழிவுக்குட்பட்டிருக்கின்ற காசா பகுதியில் வாழக்கூடிய 2 சகோதரிகள் ஒரு பெரிய ஒரு அவார்டொன்றை, என்வாயர்மெண்டல் அவார்டொன்றை இப்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த காசா பகுதியில் தொடர்ந்து போர் நடத்தப்பட்டதன் காரணமாக அங்கு வந்து பல கட்டடங்கள் இப்போது இடிபாடுகளாக மாறியிருக்கின்றன. எனவே இந்த இடிபாடுகளை மறுபயன்பாடு செய்து அவற்றை செங்கற்களாக மாற்றியமைக்காகத்தான் இந்த சுற்றுச்சூழல் விருது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஃபாரா மற்றும் டாலா மௌசா என்று சொல்லி பெயரை கொண்டிருக்கக்கூடிய 15 மற்றும் 17 வயதான இந்த சகோதரிகள் தங்களது வீட்டையும் கூட குண்டு வீச்சிலே இழந்திருக்கின்றார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவர்களது வீடு குண்டு வீச்சில் இடிபாடாக மாறியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பல தடவைகள் அவர்கள் இடம்பெயர்ந்து இப்போது வாழக்கூடிய ஒரு கூடாரத்தில் தானாம் அந்த பிரிக்ஸை வந்து தயாரித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது விருதை வென்ற நிலையில் ஒரு சகோதரி என சொல்கின்றார் சொன்னார், எங்களது நகரம் முழுவதுமே இடிபாடுகளாக மாறியதுக்கு பிறகு எங்களை சுற்றியிருந்த அனைத்தும் ஒரு தீர்வை குறித்து எங்களை சிந்திக்க தூண்டியிருக்கின்றன என்று சொல்லியும் கூட தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவர்களுக்கு வந்து 12,500 அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியிலான ஒரு பரிசொன்றுதான் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த ஒரு பெறுமதியிலான அந்த பணத்தை வைத்து நாங்கள் ஏனையோருக்கும் கூட அந்த பிரிக்ஸை உருவாக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை நாங்கள் கற்பிக்க இருக்கின்றோம் என்பதைதான் அவர்கள் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணிப்பீடுகளின் அடிப்படையில் காசா பகுதியில் வந்து 1.9 மில்லியன் மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களில் 90% இப்போது 2023 யுத்தம் தொடங்கியதை தொடர்ந்து தங்களது சொந்த இடங்களில் இருந்து இடம் பெயர்ந்திருக்கிறார்கள். 2025 ஆரம்ப கட்டத்தில் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் தொடர்பான ஒரு கணக்கெடுப்பு ஒன்று செய்யப்பட்டதன் அடிப்படையில் சொல்லப்படுவது என்று சொல்லி பார்த்தால் கிட்டத்தட்ட அந்த சேதங்கள் வந்து 70 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை எட்டியிருக்கின்றன என்று சொல்லித்தான் அங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் பல மில்லியன் டன்ஸ் கணக்கிலான அந்த இடிபாடுகள் வந்து அங்கிருக்கின்ற வீதிகளில் அங்கு குவிந்து காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நிலையில்தான் அந்த ஒரு இடிபாடுகளை பயன்படுத்தித்தான் இந்த ஃபாரா டாலா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த 2 சகோதரிகளும்
தாங்கள் வசிக்கக்கூடிய அந்த டென்ட் இருக்கின்ற அந்த பகுதியில் தான் அந்த பிளாக்ஸை வந்து உருவாக்கி இருந்தார்களாம். அந்த இடிபாடுகளை வந்து சிதைவுகளாக மாற்றி அதுக்கு பிறகு அவற்றை அரித்து அதனோடு களிமண் மற்றும் கண்ணாடி தூள் போன்றவற்றையும் அல்லது அந்த சாம்பலையும் கூட கலந்துதானாம் அந்த பிரிக்ஸை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே அதை பரிசோதிப்பதும் கூட அவர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை நிலைமைகள். எனவே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது பக்கத்து டென்ட்டில் வசிக்கக்கூடிய ஒருவரது கூடாரத்தை பிடித்து கொள்வதற்கு தானாம் அந்த பிரிக்ஸை வந்து அந்த பெண்கள் பரிசோதித்து பார்த்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. லோ கோஸ்ட் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் வந்து அதிக எடையை தாங்காத பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த பேமெண்ட்ஸ் அல்லது கார்டன் பெட்ஸ் போன்றவற்றுக்கு அவற்றை பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பாகவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் அவர்களுக்கு அந்த ஒரு பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது கூடாரத்தின் ஜன்னலில் இருந்து வெளியிலே தெரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் எங்களது சாதனைக்கான உந்துதலாக அமைந்தது என்பது தொடர்பாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த இழிபாடுகளை அழிவு மற்றும் இழப்பின் சின்னமாக மட்டுமே நாங்கள் பார்க்கவில்லை. இதன் காரணமாகத்தான் ஒரு எதிர்மறையான விடயத்தை நேர்மறையான ஒன்றாக இப்போது நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது ஒரு முக்கியமான செய்தியாகவும் கூட கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து ஒரு முடிவாக பார்ப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒரு புதிய தொடக்கமாக பார்க்க முனைந்தோம். அதன் காரணமாகத்தான் அந்த ஒரு சாதனையை எங்களால் செய்ய முடிந்தது என்று சொல்லியும் கூட அந்த சகோதரிகள் தங்களது புதிய அந்த ஒரு கண்டுபிடிப்பு தொடர்பாகவும் கூட தெரிவித்திருப்பதாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். 11:50 ஆகி இருக்கின்றது. இன்றைய தினம் எரிபொருள் விலை 2% உயர்ந்திருக்கின்றது. இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் ஒரு 4% அதிகரித்த விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெறலாம் என்பதையும் கூட இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் குறைவாகவும் முகில் அதிகமாகவும் இருக்கக்கூடிய பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இப்போது 12 வெப்பநிலை உயர்ந்திருக்கின்றது. 11 நிரப்படுகின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக 13 இருக்குமாம். 12 தான் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம் என்பதையும் கூட சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய தினம் புதன்கிழமை காலை வேளை நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்தே விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Light Community Legal Services, 289-242-5450.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் வளமை போன்ற ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக ஒலிக்க தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக, அல்லது வந்து நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க, தொடர்பு எல்லைக்கு அங்கால் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதையும் தாண்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூப் மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, வழியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். வானிலையை பார்த்தோம் என்று சொன்னால் வெளியே இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மழை தூரலுண்டு. இரவு காலையிலெல்லாம் அதிகாலையில் கொஞ்சம் மழை இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சு வந்தது. ஆனால் திருப்பியும் மழை வரும் ஒன்று மாறி இருக்குது. இருந்தாலும் மழைக்கான சாத்தியம் இப்போதைக்கு தெரிவிக்கப்படவில்லை. இன்று அதிகுடிய வெப்பநிலை 14 இருக்கப் போகிறது. அதே போன்று நாளைக்கு 11 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் குளிர் என்று சொல்லலாம், ஒப்பிட்டளவில். அதற்கு பின்னர் வந்து கிட்டத்தட்ட 20 அண்மைக்கின்ற வெப்பநிலையை தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். வருகின்ற வாரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 30 அண்மைக்கிற வெப்பநிலையை கூட பெறலாம் என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சரி, நாட்கள் நெருங்கும் போது அவற்றை நாங்கள் பார்க்கலாம். எரிபொருள் விலை என்ன நடைபெறப் போகுது என்று சொல்லி பார்த்தால், நேற்றிலிருந்து இன்று 2% உயர்வடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% உயர்வடைய இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:09 மிஸ்டர் ஃபெம்முடா வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் ஏராளமான செய்தி இருக்கின்றது, பலிசார் சொன்ன செய்திகளும் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். அர்பன் ஃபாரஸ்ட்ரி ஸ்டாஃப் அவர்களுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, அதாவது இந்த இன்வேசிவ் பிளான்ஸ் என்று சொல்லி ஆக்கிரமிப்பு தாவரங்கள் தொடர்பான பல விடயங்களை உங்களுக்காக அவர்கள் தெளிவுபடுத்த இருக்கிறார்களாம். என்னென்னு சொன்னால், இப்படியான தாவரங்களை நாங்கள் காணும்போது அவற்றை அழித்து விட வேண்டும், வளர விடாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுக்கு அதே போன்று செல்லப்பிராணிகளுக்கு சுற்றுச்சூழலுக்கெல்லாம் அவை மாசுபாட்டை கொண்டு வரும் என்று சொல்லி தெரியும். அது தொடர்பான ஒரு விளக்கம் வந்து மால்வன் லைப்ரரி டோக் அப்படி என்று சொல்லி இடம்பெற போகின்றதாம். வெள்ளிக்கிழமை மே 15 மாலை 6:00 7:30 அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சிட்டி ஆஃப் டொரண்டோ இதை உங்களுக்காக தெரிவித்திருக்கின்றது. toronto.ca போய் நீங்கள் இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். அதேபோன்று கோட் ட்ரெயினை பொறுத்தளவில் மார்க்கத்திலே ஸ்டோவில் லைனின் ஒரு பகுதி வந்து இப்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், பெடஸ்ட்ரியன் ஒருவரோடு சம்பந்தப்பட்டதான ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றதாம். இதன் காரணமாகத்தான் இப்போது சவுத் ஆஃப் த சென்டானியல் கோ ஸ்டேஷன் வந்து மூடப்பட்டிருக்கிறது. இது யூக்ளிட் அண்ட் யுரேகா ஸ்ட்ரீட் பகுதிக்கு அண்மையில் நடைபெற்றிருந்ததாம் இந்த சம்பவம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எப்போது மீளவும் சேவைகள் ஆரம்பிக்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் தெரியவில்லை. 12:11 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: காலம் தரும் நாயகனே.
3: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Macaminicum Middlefield Kum Idil. Ilavasa Aalosanaigalukku 416-299-1020.
7: பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 Middlefield Road, Unit 5, Middlefield and Seals அருகில் பசுமை மார்க்கெட்.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
9: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட

உங்களுடன் 102.7

12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ட்ரோனோ போலீசார் வந்து ஒரு பப்ளிக் அலர்ட் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். யாருக்கு அப்படி என்ன சொல்லி பார்த்தால், எதன் காரணமாக என்று சொல்லி, ஒரு 4 கால் நண்பர், அவர் வந்து கொஞ்சம் விரோதியாக இப்போ மாறியிருக்கிறார். அதனால தான் என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு டாகி ஒருத்தர் இன்னும் ஒரு சிறிய டாக் ஒன்றை கில் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த டாகினுடைய ஓனரையும் வந்து கடித்திருக்கிறாராம் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு அபாண்டன்ட் ஆஃப் லீஷ் டாக் தான் இப்போது டொரண்டோவில் சுத்துகின்றார் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். கைவிடப்பட்ட நிலையில் இந்த லீஷ் எதுவுமே இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் அவர் திறந்து விட்ட மாதிரி இருக்கிறாராம். இதனால் யாரையும் இந்த நேரத்திலையும் தாக்கக்கூடியதாக இவர் இருக்கிறார் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது போலீசார் இந்த அலர்ட்டை செய்திருக்கிறார்கள். நேற்று ஒரு 4:10 அளவிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதாம். வெஸ்டர்ன் ரோட் அண்ட் லாரன்ஸ் அவென்யூ வெஸ்ட் பகுதியில்தான் இந்த சிறிய இன டாகையும் இவர் கில் பண்ணிவிட்டு அந்த ஓனரையும் வந்து இவர் காயங்களுக்குள்ளாகி இருந்தார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஆஃப் லீஷ் டாகை பொறுத்தளவில் இது ஒரு ப்ரௌன் கலர் பிட்புல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பிட்புல்ல தான் அடிக்கடி இந்த வன்முறையை காட்டுற ஒரு இனமாக இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையில தான் இது தொடர்பான ஒரு பிக்சரும் வந்து அவர்களால் போலீசாரினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த டாகை யாராவது கண்டிங் என்று சொன்னால் உடனடியாக 911 கால் பண்ணுமாறு கேட்டிருக்கிறார்கள். யாரும் இதை நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். தாங்கள் டொரண்டோ அனிமல் சர்வீசஸோடு இணைந்து இந்த டாகியை லொக்கேட் பண்ணுவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான செய்திகளும் இருக்கின்றன, அவையும் எடுத்து வரப்போகிறோம். 12:25 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு மீது ஆல்குட்ஸ் குழுவினால் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர்களை நிறுத்த வலியுறுத்தும் துணிப்பொருளுடன் இவ்வாண்டு மார்ச் மாதம் முன்னெடுக்கப்பட்ட ஆல்குட்ஸ் பேரணிக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களிற்காக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு யூத வெறுப்பு பேரணி எனவும், அவ்வாறான வெறுப்புணர்வு வன்முறை நிகழ்வுகளுக்கு கனடாவில் இடமில்லை என்றும் ஆண்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு சாடியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளை வென்ற தமிழக வேற்றிக் கழகம் ஆட்சியமைக்க முன்னர் 120 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கையளித்த நிலையில், 13 தேதிக்கு முன்னதாக பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கோரியிருந்தார். பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிமுகவின் 25 உறுப்பினர்கள் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுகவின் ஒரு உறுப்பினர் அடங்கலாக 144 பேர் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்துள்ளனர். திமுக மற்றும் தேமுதிக வழிநடப்பு செய்ததுடன் பாமகவும் பாஜகவும் நடுநிலை வகித்துள்ளன. மதிமுகவின் 2 உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வருவதை தவிர்த்திருந்தனர். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான 22 உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் இணைய ஊடுருவலினால் திருடப்பட்டமை சர்ச்சையான நிலையில், அவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாத வகையில் அமைச்சுடன் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பாதுகாப்பு நடைமுறைகளை மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார்.
1: Station with the best music. It's East FM. It's East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

12:45 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இண்டஸ்ட்ரியல் கார்பன் பிரைஸ் டீல், அதாவது ஃபெடரல் அரசாங்கத்திற்கும் ஆல்பர்டாவிற்கும் இடையில் வெள்ளிக்கிழமை எட்டப்படலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அதோடு சேர்த்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த பைப்லைன் தொடர்பாக, வெஸ்ட் கோஸ்ட்டுக்கான அந்த பைப்லைன் தொடர்பான இறுதி கட்ட பேச்சுவார்த்தை அல்லது முடிவும் இதில் எட்டப்படலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இது வந்து இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை மறுதினம் இடம்பெறலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது செய்திகள். சரி, இந்த வேளையிலே ட்ரோனோ மேப்பிள் லீவ்ஸ் தெரிவித்திருக்கின்றது தங்களுடைய ஹெட் கோச் கிரேக் பெரூபோ, இவரை வந்து தாங்கள் இப்போது ஃபயர் பண்ணியிருக்கின்றோம், பதவி விலகியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இவரை பொறுத்தளவில், கிரேக்கை பொறுத்தளவில், இவர் வந்து பல போட்டிகளிலே வந்து இது வெல்வதற்கு மேப்பிள் லீஃபுக்கு வந்து உதவி இருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதற்கு பின்னர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய தலைமையிலே ஏராளமான தோல்விகளும் எதிர்நோக்கப்பட்டு வந்தனவாம். இந்த நிலையில தான் இப்போது அவர் வந்து பதவி விலக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாலு விஷயம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
7: 416-704-8074.
8: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998 416-371-3998 Baseball Real Estate.

102.7 East FM. நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் வெளியே வெப்பநிலை 14 இருக்கின்றது, 9 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையும் 14 தான் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2 மணி வரைக்கும் இந்த அதிகூடிய வெப்பநிலையில் நாங்கள் இருக்க போகிறோம். அதுக்கு பின்னர் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைய இருக்கின்றது. அதாவது நாளைக்கு 11 தான் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளியிலிருந்து அநேகமாக வெளிச்சமான நாட்கள் தான். அது மாத்திரமல்ல வெப்பநிலை தொடர்பான விடயங்களுக்கு 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.

அமராவதி திரைப்படத்திலிருந்து நலகான பாடல் அளித்திருக்கின்றது. 1:06 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச்ட் வீடு ஒன்றினை $800,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 1800 ஸ்கொயர் ஃபீட் டிடாச்ட் வீடுகளை $866,000 2000 ஸ்கொயர் ஃபீட் டிடாச்ட் வீடுகளை $900,000 பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை என்பதையும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸும் உள்ளன. க்ளோசிங் 2026 எண்ட் அல்லது 2027 ஒரு சில லாட்கள் மாத்திரமே உள்ளதுடன் லக்ஷன் கந்தசாமியின் VIP ஆக்சஸ் ஊடாக மட்டுமே இந்த சிறப்பு விலைகளை பெற முடியும். 416-888-8044 TTC தெரிவித்திருக்கின்றது. இன்று தொடக்கம் தாங்கள் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் அதற்கு தயார்படுத்துகின்ற இன்னும் ஒரு கட்டமாக தாங்கள் ஒரு சில டிரான்சிட்டிலே வந்து ஏஜென்சிஸ் அதாவது ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸ் இப்போது பாடி கேமராஸை அணிந்திருப்பார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இந்த சேஃப்டி போன்றவற்றை அதிகப்படுத்துவதற்காக பாதுகாப்பு போன்றவற்றை அதிகரிப்பதற்காக இந்த பாடி கேமராஸை வந்து ஒரு சில ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸ் வந்து அணிந்திருப்பார்கள் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட 150 ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸுக்கு இந்த பாடி கேமராஸ் வேர்ல்ட் கப் தொடங்குவதற்கு முன்னர் வழங்கப்பட போகிறது. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம், வேர்ல்ட் கப்புக்கு முன்னரே கொடுத்து விடுவோம் இந்த 150 ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸுக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:08 அதே வேளையிலே இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது என்ன என்று சொன்னால் 2 ஹாமில்டன் வாசிகள் வந்து ஆண்கள் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமாக. ஏனென்று சொன்னால் இவங்க போலியான லைசன்ஸ் பிளேட்டை வந்து தயாரித்து விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் பீல் ரீஜனல் போலீஸார் இப்போது கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல இவர்கள் இப்படி போலியாக தயாரித்து விற்ற இந்த லைசன்ஸ் பிளேட்ஸ் வந்து 30 மேலான குற்றவியலோடு தொடர்பு பட்ட செயல்களோடு ஈடுபடுத்தப்பட்டிருந்தன அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். நாடு முழுவதும் இந்த குற்ற செயல்களோடு தொடர்பு பட்டவையாகவும் இவை இருந்திருக்கின்றன அப்படி என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த April 7 ஒரு சர்ச் வாரண்ட் ஒன்றினை செய்திருந்தார்களாம் ஹாமில்டனிலே 2 இடங்களில் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அப்படி என்றும் ஒருத்தர் வந்து 28 வயதான அவரி மேக்லாய்டு என்று சொல்லியும் அடுத்தவர் வந்து 27 வயதான மேத்யூ மேக்லாய்டு என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேருமே வந்து ஹாமில்டனை சேர்ந்தவர்கள்தான். இந்த லைசன்ஸ் பிளேட்டை தயாரிக்கின்றதற்கு தேவையான ஏராளமான பொருட்கள், காசுகள், வாகனங்கள் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் தங்களால் கையகப்படுத்தப்பட்டது அப்படி என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music. On your favorite station, 102.7. It's East FM. Ajax Nissan and Infinity-ல் இப்போது limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்டேல் ப்ரோ 905-512-4261.
6: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
7: வினோத

0: ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

ஒரு மணி 20 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக சுற்றோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17ஆம் தேதி ஸ்காப்ரோ சிவிக் சென்ற மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010ஆம் ஆண்டிற்கு பின்பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14ஆம் தேதியாகும். போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org பெற்றுக் கொள்ளலாம். போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வால் புருஷோத்மன் ஆகியோரினால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 647-861-8240, முன்னாள் தலைவர் குமரகுரு 647-224-8871, 647-224-8871. வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டொரண்டோ போலீஸார் வந்து இப்போது 4 பேரை தேடிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், டொரண்டோவினுடைய ஒரு சிட்டி பிளேஸ் ஏரியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே, அதிகாலை 4:50 அளவிலே ஸ்படினா அவென்யூ அண்ட் பிரம்ன புளோவார்ட் பகுதியில் போலீஸார் அழைக்கப்பட்டிருந்தார்களாம். ஒரு நகைக்கடையிலே திருட்டு இடம்பெற்றிருந்தது அப்படி என்று சொல்லித்தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி முனையிலே இந்த 4 பேரும் மாஸ்க் அணிந்து கொண்டு ஒரு 5 லட்சம் பெறுமதியான நகைகளை அந்த கடையிலிருந்து திருடி சென்றிருந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் வந்து சிறிய காயங்களோடு இவர்களால் தாக்கப்பட்டிருந்தார் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான போட்டோஸ் வீடியோஸ் போன்றவற்றை இப்போது போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் யாருக்காவது தெரிந்தால் தங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியும் கேட்டிருக்கின்றார்கள். 1:22 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈரான் போர் மற்றும் ஹோமோஸ் நீரிணை முடக்கம் போன்றவற்றினால் கடந்த மாதத்திற்கான மசகு எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 1.8 மில்லியன் பலர்களினால் வீழ்ச்சியடைந்ததாக சர்வதேச சக்தி வள நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கனடா அடங்கலான பல நாடுகள் தமது மசகு எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரித்து வருவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. மறுபுறத்தில் எரிபொருள் விலையேற்றம் செலவுகளை உயர்த்தியுள்ள போதிலும் 92% கெனேடிய மக்கள் இவ்வாண்டிற்கான தமது பயண திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக கனேடிய வர்த்தக அபிவிருத்தி வங்கியின் ஆய்வறிக்கை கூறியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சிப் பதவிகளை பறிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மூன்றாவது சக்தியான விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் நோக்கில் அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயற்சித்ததாக வெளியாகி வரும் தகவல்கள் பாரிய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. திமுகவின் இந்த முயற்சியில் இணைந்தமைக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை பெரும்பாலான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துள்ளதனால் அக்கட்சி பிளவுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின்போது தமிழ் மக்கள் கண்ணீர் சிந்தியதைப் போன்று மஹிந்த குடும்பம் தற்போது கண்ணீர் சிந்துவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மஹிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பிரபாகரனை அளித்த மே மாதத்தில் மஹிந்தவை விசாரணைக்கு அழைத்தது தவறு என ராஜபக்ஷக்கள் தலைமையிலான பொதுஜன பெரமுன சாடியுள்ளது. புலிகளை அளித்த மஹிந்தவை கைது செய்தால் மறுகணமே அரசாங்கம் கவலும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இந்த வாரம் real estate market update வழங்குவது Swapna Chari. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு குவஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரி டே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற குவஸ்டின்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த குவஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
3: Real estate market update மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
3: செய்யலாம்.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வெளியிலே பார்க்கலாம் இந்த ப்ரோபோசல்ஸ், அதே போன்று பேங்க்ரப்சி தொடர்பான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 2026 இந்த ஆண்டினுடைய முதல் காலாண்டில் இது கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அதிக செலவினங்கள் காரணமாக ஏராளமான கடனோடு மக்கள் இருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் வந்து அந்த கடன்களை வந்து இவர்களால் கட்ட முடியவில்லை அப்படி என்று சொல்லித்தான் இந்த அறிக்கை வந்து தெரிவித்திருக்கின்றது. ஆஃபீஸ் ஆஃப் தி சூப்ரிண்டென்ட் ஆஃப் பேங்க்ரப்சி, அதனுடைய தகவலின் அடிப்படையிலே தான் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இப்போது பார்க்கையில் இந்த ஆண்டினுடைய முதல் 3 37,121 கெனேடியன்ஸ் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று வந்து கன்சியூமர் ப்ரப்போசல் அல்லது வந்து டிக்ளேர்டு பேங்க்ரப்சி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ப்ரப்போசல் செய்வதற்கு அல்லது வந்து பேங்க்ரப்சி செய்வதற்கு இவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. 2025 ஒப்பிட்டு பார்க்கையில் இது 8.5% உயர்வாக காணப்பட்டிருக்கின்றதாம். இது தொடர்பாக நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், அதாவது CAIRP-னுடைய லைசன்ஸ் இன்சால்வென்சி ட்ரஸ்டி இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் வந்து இது தொடர்பாக ஆச்சரியம் அடையவில்லை. ஏனென்று சொன்னால், இப்போது அரைவாசிக்கும் அநேகமான கெனடியன்ஸ் வந்து தங்களுடைய மாத சம்பளத்தில் தான் தங்கியிருக்கின்றார்கள். இதில் வந்து அவர்களுக்கு பிரத்யேகமான சேவிங் எதுவுமே இல்லை, சேமிப்பு இல்லை. ஏதாவது திடீரென்று நடைபெற்றால் அதற்கு வந்து இவர்கள் இந்த கடன் அட்டைகளைத்தான் நம்பி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார். இப்போ அதுவும் G7 நாடுகளில் வந்து கனடாவை பொறுத்தளவில் அதிக அளவு இந்த கடனை வந்து மக்கள் கொண்டிருப்பதும் அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்டாரியோக்குள்ள இது இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
0: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகள், ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் வெளியே வெப்பநிலையை பார்த்தால் 13 இருக்கின்றது, 7 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் நாளை அதிகூடிய வெப்பநிலை 11 இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மழைக்கான சாத்தியம் நாளைய நாள் கூறப்பட்டிருந்தது அகற்றப்பட்டிருக்கின்றது. சரி, மாற்றம் வருதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 20 வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. வருகின்ற வார நாட்களிலே 25 மேற்பட்ட வெப்பநிலையை கூட நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் 4% உயர்வடியே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக, அதேபோன்று eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், அதே வேளையில் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தமுதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $800,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 1800 ஸ்கொயர் ஃபீட் டிட்டாச் வீடுகளை $866,000 2000 ஸ்கொயர் ஃபீட் டிட்டாச் வீடுகளை $900,000 பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை எனவும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்துள்ளார். பினிஷ்ட் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸும் உள்ளன. க்ளோசிங் 2026 எண்ட் அல்லது 2027. ஒரு சில லோட்கள் மாத்திரமே உள்ளதுடன் லக்ஷன் கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக மட்டுமே இந்த சிறப்பு விலைகளை பெற முடியும். 416-888-8044 சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து உங்களுக்கு கிரீனராக வைத்திருக்க விருப்பமா, பச்சை பசியிலேருந்து அழகாக இருக்க வேண்டுமா அப்படி என்று சொன்னால், உங்களுடைய வீட்டில் அல்லது வந்து பிஸ்னஸில் முன்புறத்திலே வந்து இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களே வந்து இந்த மரத்தை நட்டு அதை மெயின்டைனும் பண்ணுவோம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். கரும்பு தின்ன குழி மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அவை உங்களுக்கு வீட்டுக்கு முன்னால் இடம் இருக்குது, ஒரு மரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி என்று சொல்லி சுற்றுச்சூழலுக்கு நல்லவங்களுக்கு நல்லா அப்படி என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா, அல்லது உங்களோட பிஸ்னஸுக்கு முன்னால் இடம் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை. சிட்டிக்கு நீங்கள் அதை தொடர்பாக அறிவித்தீங்கன்னு சொன்னால் அவங்களே வந்து மரத்தையும் நட்டு அது மாத்திரமல்ல அதை மெயின்டைன் பண்ணவும் பராமரிக்கிற வேலையை கூட அவங்க தான் செய்ய போகின்றார்கள். மேலதிக விவரங்களை நீங்கள் toronto.ca/tree planting அப்படி என்று போனீங்க என்று சொன்னாலும் அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு வேறு மரங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன், கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன், கனகரட்னம், 416-303-0910.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
8: நல்ல பாட்டு 4 விஷயம்
0: FM 102.7 East FM.ca.

2:22 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது ஹர மற்றும் டூனி நைன் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். மெட்ரோலிங்ஸ் வந்து ஃபின்ச் வெஸ்ட் எல்ஆர்டியை ஒரு 4 நாட்களுக்கு மூடுகின்ற திட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஸ்டம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸுக்காக இந்த மூடல் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது லைன் 6 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 தொடக்கம், செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரையில் இது இடம்பெற இருக்கின்றதுன்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இதற்கு பதிலாக ஷட்டில் பஸ்ஸஸ் இயங்க போகின்றனவாம் ஃபின்ச் அவென்யூ வெஸ்டில். ஆகவே இந்த பகுதியிலே ஃபின்ச் வெஸ்ட் எல்ஆர்டியை பயன்படுத்துபவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 தொடக்கம் லைன் 6 இந்த மூடல் இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரைக்கும் தான் இந்த 4 நாட்கள் இருக்க போகிறது, ஒரு ஷட் டவுன் இருக்க போகிறது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:23 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை வெவ்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் விக்டோரியா அடி கனடாவிலேயே இருக்க போகிறது. அது தொடர்பாக என்னென்ன திறந்திருக்கு மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம்.

ஆண்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் மீது ஆல்குட்ஸ் குழுவினால் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர்களை நிறுத்த வலியுறுத்தும் தொனிப்பொருளுடன் இவ்வாண்டு மார்ச் மாதம் முன்னெடுக்கப்பட்ட ஆல்குட்ஸ் பேரணிக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களிற்காக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு யூத வெறுப்பு பேரணி எனவும், அவ்வாறான வெறுப்புணர்வு வன்முறை நிகழ்வுகளுக்கு கனடாவில் இடமில்லை என்றும் ஆண்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் சாடியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க முன்னர் 120 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கையளித்த நிலையில், 13 தேதிக்கு முன்னதாக பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கோரியிருந்தார். பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிமுகவின் 25 உறுப்பினர்கள் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுகவின் ஒரு உறுப்பினர் அடங்கலாக 144 பேர் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்துள்ளனர். திமுக மற்றும் தேமுதிக வழிநடப்பு செய்ததுடன் பாமகவும் பாஜகவும் நடுநிலை வகித்துள்ளன. மதிமுகவின் 2 உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வருவதை தவிர்த்திருந்தனர். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான 22 உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் இணைய ஊடுருவலினால் திருடப்பட்டமை சர்ச்சையான நிலையில், அவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாத வகையில் நிதியமைச்சுடன் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பாதுகாப்பு நடைமுறைகளை மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார்.

0: போகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165088 9552 4165088 9552
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3-4-11 டாலர்ஸ். அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:44 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. அது திங்கட்கிழமை வந்து விக்டோரியா டேயும், அதையொட்டி வந்து ஏராளமான நிகழ்வுகள் சிட்டியினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். toronto.ca போனீங்க என்றால் மேலதிக விவரங்களை பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்கிடையில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். என்னென்ன திறந்திருக்க மூடப்பட்டிருக்கும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள போறீங்க என்று சொன்னால், திங்கட்கிழமை கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெட்யூலில் இயங்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து டிடிசி ரூட்ஸும் சண்டே ஸ்கெட்யூலில் இயங்க போகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணிக்கு டிடிசி வந்து தன்னுடைய சேவையை ஆரம்பிக்க போகின்றதாம். அப் எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் அது வந்து வீக்கெண்ட் ஹாலிடே ஸ்கெட்யூலில் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. க்ரோசரி மற்றும் ஆல்கோஹால் என்று சொல்லி பார்க்கையில் எல்சிபிஓ லொகேஷன்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கும் என்றும், ஒரு சில பியர் ஸ்டோர்ஸ் வந்து திறந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமான பெரிய க்ரோசரி செயின்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படி என்றும், இருந்தாலும் ஒன்றிரண்டு அங்கே தப்பித்தவரை திறந்திருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். குறிப்பாக ரபா ஃபைன் ஃபுட்ஸ் வந்து திறந்திருக்குமாம். அதே போன்று சில ஃபார்ம் பாய் லொக்கேஷனும் வந்து திறந்திருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய லோக்கல் க்ரோசரி ஸ்டோர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள முடியும். ஷாப்பிங் மால்ஸை பொறுத்தளவில் அநேகமானவை திறந்திருக்க போகின்றன. வெவ்வேறு அவர்ஸில் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணப்பட்ட அவர்ஸில் வேலை அவை திறந்திருக்கலாம். அதே போன்று அட்ராக்ஷன்ஸும் வந்து அநேகமானவை திறந்திருக்கின்றன. சரி, இந்த விக்டோரியா டே மற்றும் கனடா டே 2 நாட்களில் மாத்திரம்தான் நீங்கள் டொரண்டோவிலே பெர்மிட் இல்லாமல் யாராவது ஃபயர் ஒர்க்ஸை வந்து நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க, வான வெடிக்கை செய்ய விரும்புகிறீங்க என்று செய்து கொள்ள முடியும். ஆனால் உங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியில் பக்கத்து வீட்டில் நீங்கள் கொளுத்தி போட முடியாது. உடனே வந்து உங்களை பக்கத்து பிடிச்சிருவாங்க, டிக்கெட் வேறு தருவாங்க. உங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியில் அதுவும் 11 மணிக்கு முன்னர் நீங்கள் இந்த பட்டாசு வெடிக்க போகிறீங்கன்னா வெடிச்சு கொள்ள முடியும். அதுக்கு நாங்கள் இந்த அனுமதி தரோம் என்று சொல்லி கூறியிருக்கோம். சிட்டி இல்லாவிட்டால் நீங்கள் வழக்கமாக ஏதாவது ஈவெண்ட்ஸுக்கு இப்படி வான வெடிக்க வெடிக்க விரும்புகிறீங்கன்னா ஒரு குறைந்தது 10 நாளைக்கு முன்னதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னர் நீங்கள் பெர்மிட் பெற்றுக்கொள்ள வேண்டும். $226 மேலான கட்டணத்தை கொடுத்தென்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:51 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்து கொண்டிருந்தது. இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்ய Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.

0: நேரம் சரியாக 3 மணி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மே மாதம் 13 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் eastfm.ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் இப்பொழுது 14°C, 12°C ஆக உணரப்படுகின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை 11°C, மேகமூட்டம் நிறைந்த நாள், மழைத்துருளுக்கான வாய்ப்புகளும் நாளைய தினம் தென்படுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% அதிகரிக்க இருக்கின்றது. நேரம் 3:09 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான்னு அம்மா தோற சிங்க.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
3: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
2: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
3: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன், இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Broken Del Bro, 905.

0: நேரம் 3:24 இஸ்டெஃப்எம் 102 தசமேழில் திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $100,000 இருந்து சொந்தமாக்க லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் டீடாச் வீடுகளை $866,000 2000 ஸ்கொயர் ஃபீட் டீடாச் வீடுகளை $900,000 பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை எனவும் லட்சுமந்தசாமி தெரிவித்திருக்கிறார். பினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. க்ளோசிங் 2026 எண்ட் அல்லது 2027 ஒரு சில லோட்கள் மாத்திரமே உள்ளதுடன் லட்சுமந்தசாமியின் விஏபி எக்ஸஸ் ஊடாக மாத்திரமே இந்த சிறப்பு விலைகளை பெற முடியும். 416-888-8044. நாங்கள் இன்றைய நாளில் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-2-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.சி

0: காற்றில் பரவும் இசை போல
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போர் மற்றும் ஹோமோஸ் நீரிணை முடக்கம் போன்றவற்றால் கடந்த மாதத்துக்கான உலகின் மசகு எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 1.8 மில்லியன் பேரல்களால் வீழ்ச்சியடைந்ததாக சர்வதேச சக்திவள நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கனடா அடங்கலான பல நாடுகள் தமது மசகு எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரித்து வருவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. மறுபுறத்தில் எரிபொருள் விலையேற்றம் செலவுகளை உயர்த்தியுள்ள போதிலும் 92% கனடிய மக்கள் இவ்வாண்டுக்கான தமது பயண திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக கனடிய வர்த்தக அபிவிருத்தி வங்கியின் ஆய்வறிக்கை கூறியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பில் தவேக்க அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதிவுகளை பறிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மூன்றாவது சக்தியான விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் நோக்கில் அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயற்சித்ததாக வெளியாகி வரும் தகவல்கள் பாரிய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. திமுகவின் இந்த முயற்சியில் இணைந்தமைக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை பெரும்பாலான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துள்ளதால் அக்கட்சி பிளவுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் போது தமிழ் மக்கள் கண்ணீர் சிந்தியதைப் போன்று மஹிந்த குடும்பம் தற்போது கண்ணீர் சிந்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மஹிந்த ராஜபக்சே விசாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் பிரபாகரனை அளித்த மே மாதத்தில் மஹிந்தவை விசாரணைக்கு அழைத்தது தவறென ராஜபக்சக்கள் தலைமையிலான பொதுஜன பெருமுன சாடியுள்ளது. புலிகளை அளித்த மஹிந்தவை கைது செய்தால் மறுகணமே அரசாங்கம் கவிழும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: எஃப்எம் 102.7
3: ஈஸ்ட் எஃப்எம் .3

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:40 இருக்கிறது. பொல்யூஷனை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக சுவாசம் சார்ந்த பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கின்றதுன்னு சொல்லி அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. உலகின் பல்வேறுபட்ட நாடுகளும் அதீத அளவிலான இந்த காற்று மாசுபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளாக காணப்படுகின்றன. இந்த மாசுபாட்டினை பொறுத்தவரையில், குறிப்பாக இந்த காற்று மாசுபாட்டினை பொறுத்தவரையில், இந்த உடல் உபாதைகள், உடல் சார்ந்த நோய்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் உளநல சிக்கல்களையும் ஏற்படுத்துகின்றன என்று சொல்லி புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆசியா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகள் ஆகியவற்றை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு பாரிய அளவிலான ஆய்வாக இந்த ஆய்வு காணப்படுகிறது. நீண்ட கால அடிப்படையில் இவ்வாறு காற்று மாசுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அவை மன அழுத்த மடங்களான பல்வேறுபட்ட உளநல சிக்கல்களை கூட ஏற்படுத்துகின்றன என்பதற்கு ஆதாரங்களை இந்த ஆய்வு கண்டறிந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மேலதிகமாக இந்த ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளின் ஒரு விளக்கமாக இந்த ஆய்வு அமைந்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தினுடைய கிட்டத்தட்ட 99% மக்கள் தொகை ஏதாவது ஒரு வகையில் இந்த மாசுபட்ட காற்றினை சுவாசிக்கின்ற நிலையில் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நடுத்தர வருமானம் அல்லது வறுமையான நாடுகள் இந்த காற்று மாசுக்கு அதிகம் முகம் கொடுக்கிற நாடுகளாக காணப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் கூட உலகத்திலேயே காற்று மாசுபாடு மிக மோசமாக இருக்கிற நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உயர்வான பாப்புலேஷனை கொண்டிருக்கின்ற நாடு என்கின்ற அடிப்படையில் இந்தியாவில் இந்த காற்று மாசினால் பாதிக்கப்படுகின்ற மக்களினுடைய தொகையும் மிக உயர்வாக இருக்கின்றமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த சூழலில் தான் இவ்வாறு உடல்நல சுகாதார சிக்கல்களை மட்டுமல்லாமல் உடல்நலம் சார்ந்த சிக்கல்களையும் இந்த வலி மாசுபாடு ஏற்படுத்துகின்றது என்பதை புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. 3:42 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்முக்கு அனுப்பிப்பையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை அனுப்பி வைக்க முடியும்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுக்கும் அறிவித்தல். ஆன்டாரியோ மாகாண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாரம் இது. ஸ்காப்ரோ ரோச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டு வந்த சட்டமூலம் 104 கீழ் இந்த வருடம் 6வது ஆண்டாகவும் தமிழின அளிப்பு அறிவூட்டல் வாரம் May 12 முதல் May 18 வரை மாகாணம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து நிற்கும் எம் சமூகம் இன்று கல்வியின் மூலமாக உண்மையை உலகிற்கு உரத்துச் சொல்கிறது. பிராம்டனில் நிமிர்ந்து நிற்கும் தமிழின அழிப்பு நினைவகம் இம்மாணவர்கள் நேரில் கற்கும் வரலாற்று சாட்சியமாகவும் உலகெங்கும் இருந்து வரும் தமிழ் உறவுகள் அஞ்சலி செலுத்தும் நினைவிடமாகவும் உயர்ந்து நிற்கிறது. இந்த வாரம் உங்கள் இல்லங்களிலும் பிள்ளைகளின் பாடசாலைகளிலும் பணியிடங்களிலும் இது குறித்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். இம் வரலாற்றை ஏனைய ஒன்டாரியோ வாழ் மக்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியின் ஊடாக எமது வரலாற்றை பாதுகாப்போம். நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைவோம். மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-706-4474.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 3:57 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மீளவும் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4168-2777 4628-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

நேரம் 6:07 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வழியில் 14°C, 12°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான பகுதிகளில் மிகமூட்டம் நிறைந்திருக்கின்றது. நாளைய வியாழக்கிழமை 11°C அதிகூடிய வெப்பநிலை, மிகமூட்டம் நிறைந்த நாளாக நீடிக்கும். மழைத்துறலுக்கான வாய்ப்புகளும் நாளைய தினம் தென்படுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து நீங்கள் அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். eastfm.ca நீங்கள் இலகுவாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தமுதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை $100,000 சொந்தமாக லட்சங்கந்த சாமி 1800 ஸ்கொயர் ஃபீட் டீடாச் வீடுகளை $866,000 2000 ஸ்கொயர் ஃபீட் டீடாச் வீடுகளை $900,000 பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை எனவும் லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைர் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. க்ளோசிங் 2026 எண்ட் ஓ 2027 ஒரு சில நாட்கள் மாத்திரமே உள்ளதோடு லட்சங்கந்தசாமியின் விஐபி அக்சஸ் ஊடாக மாத்திரமே இந்த சிறப்பு விலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 416-888-8044

music. On your favorite station, 102.7. It's East FM. ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய

0: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: போட்ட புது சேலை உடுத்தி
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:22 நிமிடம் மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4862-98-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162-98-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோர்கேஜ்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு மீது அல்குட்ஸ் குழுவினால் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர்களை நிறுத்த வலியுறுத்தும் தொனிப்பொருளுடன் இவ்வாண்டு மார்ச் மாதம் முன்னெடுக்கப்பட்ட அல்குட்ஸ் பேரணிக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களுக்காக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு யூத வெறுப்பு பேரணி எனவும், அவ்வாறான வெறுப்புணர்வு மற்றும் வன்முறை நிகழ்வுகளுக்கு கனடாவில் இடமில்லை என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு சாடியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாபேக அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க முன்னர் 120 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கையளித்த நிலையில் 13 தேதிக்கு முன்னதாக பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கோரியிருந்தார். பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிமுகவின் 25 உறுப்பினர்கள் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுகவின் ஒரு உறுப்பினர் அடங்கலாக 114 பேர் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்துள்ளனர். திமுக மற்றும் தேமுதிக வெளிநடப்பு செய்ததுடன் பாமகவும் பாஜகவும் நடுநிலை வகித்துள்ளன. மதிமுகவின் 2 உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வருவதை தவிர்த்திருந்தனர். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான 22 உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இலங்கையின் திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இணைய ஊடுருவலால் திருடப்பட்டமை சர்ச்சையான நிலையில், அவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாத வகையில் நிதியமைச்சருடன் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பாதுகாப்பு நடைமுறைகளை மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் 4:37 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. மின்சாரத்துக்கான டிமாண்ட் என்பது உலகில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கனடா கூட, குறிப்பாக ஒன்டாரியோ கூட இந்த மின்சாரத்தினுடைய டிமாண்ட் உயர்வடைவதை கருத்தில் கொண்டு பல்வேறுபட்ட மின்சார உற்பத்தி சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. கனடாவை பார்க்கின்ற பொழுது ஒரு தனி நபர் ஒருவர் கணக்கின்படி அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிற நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் உள்ளதாக புதிய தரவுகள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த மாதம் வரையிலான இந்த பயன்பாட்டினின் அடிப்படையில் பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது எம்பர் நிறுவனத்தினால். இந்த பட்டியலின் அடிப்படையில் ஒவ்வொரு தனி நபரினாலும் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சராசரி மின்சாரத்தின் அளவு என்று பார்க்கையில் ஒட்டுமொத்தமாக கனடாவில் அது மிக உயர்வானதாக இருக்கின்றது. உலகிலேயே முன்னணி நிலையில் இருப்பதாகவும் இந்த தரவுகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உலகிலேயே ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படுகின்ற நாடுகளினுடைய பட்டியலில் கூட கனடா 7வது இடத்தில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. 646 டெராவெட்ஸ் என்கின்ற அளவில் இந்த மின்சாரம் கனடாவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. உலகளாவிய ரீதியில் அதிக அளவில் மின்சாரத்தினை பயன்படுத்துகின்ற நாடாக சீனா முன்னணியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 10573 டெராவட்ஸ் என்கின்ற அளவில் சீனாவில் ஒரு இடத்தில் இந்த மின்சார பயன்பாடு காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உலகில் பயன்படுத்தப்படுகின்ற ஒட்டுமொத்த மின்சாரத்தின் 1/3 பகுதியினை சீனா மாத்திரமே பயன்படுத்தி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. சீனாவுக்கு அடுத்தடத்தில் ஐக்கிய அமெரிக்கா, 3வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது, 4வது இடத்தில் ரஷ்யா இருக்கின்றது. இந்த 3 நாடுகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதோடு சேர்த்து 5வது இடத்தில் ஜப்பானை கூட நாங்கள் சேர்த்து கொண்டாலும் கூட இந்த அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஜப்பான் ஆகிய அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்ற நாடுகள் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்துகின்ற மின்சாரத்தினை விடவும் சீனா பயன்படுத்துகின்ற மின்சாரம் உயர்வானது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 6வது இடத்தில் அதிக அளவில் மின்சாரத்தினை பயன்படுத்துகின்ற நாடாக பிரேசில் இருக்கின்றது. 7வது இடத்தில் இவ்வாறு கனடா இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 8வது இடத்தில் தென்கொரியா, 9வது இடத்தில் ஜெர்மனி, 10வது இடத்தில் பிரான்ஸ் என்று சொல்லி இந்த புதிய பட்டியல் தெரிவித்திருக்கின்றது. மின்சாரம் அதிக அளவில் உலகில் பயன்படுத்துகின்ற நாடுகளின் பட்டியலாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HS2 ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் புத்தம்புதிய சிங்கிள் கிராச் டீடாச் வீடு ஒன்றினை $800,000 இருந்து சொந்தமாக லட்சம் கந்தசாமி 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் டீடாச் வீடுகளை $866,000 இருந்தும், 2000 ஸ்கொயர் ஃபீட் டீடாச் வீடுகளை $900,000 இருந்தும் பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை என்பதையும் லட்சுமிகந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன்களும் உள்ளன. க்ளோசிங் 2026 எண்ட் அல்லது 2027 ஒரு சில நாட்கள் மாத்திரமே உள்ளதோடு லட்சுமிகந்தசாமியின் விஐபி அக்சஸ் ஊடாக மாத்திரமே இந்த சிறப்பு விலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் 4:45 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் தருகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.

நேரம் 4:52 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற இத்தோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். வருகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் சர்வானந்தன் 416-720-1184, 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Pickering Karthika Supermarket தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 gift card பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 13 புதன்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றையாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்தோண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0

0: நேரம் 5:08 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசம் 7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் நீயர் வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன். வணக்கம்
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
2: சோமா இருக்கிறோம் ஐயா. ஒன்றும் இல்லையா, குடியாரும் கூட வருத்தப்படுற அளவுக்கு குண்டு ஊக்குவாங்க. நல்லா நினைச்சு கவலைப்படும்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க காசிநாதன்?
2: இந்த பாட்டுக்கு பாடவனம் பூவுக்கும் அந்த பாட்டு.
0: சரி சரி,
2: கார்த்திக் இந்த படம்.
0: ஆமா ஆமா ஆமா, ஆனந்த பூங்காட்டை படப்பாட்டு உங்களுக்கு வேற இது கேட்கலாம். நன்றி, இணைந்து காசிநாதன்.
2: வாய்ப்பு ரெண்டு கதைக்கு சந்தோஷம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேளில் கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 12 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 10 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 12 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன்.

0: ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நிரோகுமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: பசுமை
2: நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட் யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
4: The station with the
5: best music.
6: It's East FM.
7: Feel the power.
8: Feel the bass.
9: 102.7 FM.
10: 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப் எம்இன் காஃபி டபுள் டபுள்.
11: அடுத்த நீயரங்களோடு இணைந்திருக்கின்றார் காஃபி டபுள் டபுளில். வணக்கம்.
12: வணக்கம்
11: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சந்துரு?
12: நீங்க
11: நேற்று கூட ஒரு மேசையை தூக்கி வச்சேன்.
12: பாருங்க,
11: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
10: நன்றி நன்றி
11: நன்றி சந்திரன்.
10: தளபதி வந்து மேசையை தூக்கி வச்சுட்டு கதிரியை நகர்த்த மாட்டார், அப்படி இருப்பார்.
11: மேசையை மட்டும்தான் நாங்க நகர்த்துவோம், அதுல இருந்து நகர மாட்டோம்ன்ற மாதிரி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: 4165544040 5544040.

தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுதி தக்கடு தகுத

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:23, இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்து நீங்கள். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா அண்ட் ரஷி, எப்படி இருக்கீங்க? நான் ரோஹிணி.
0: நல்ல சோமா இருக்கின்றோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சோமா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: பாட்டு வந்து பெரிய மூவில என் ஜீவன் பாட்டு, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
0: கண்டிப்பா எல்லாருக்கான பாட்டு வருது கேட்க போறோம். இப்ப வெக் முடிஞ்சு வீட்டை போய் என்ன நிலவில் இருக்கு ரோஹிணி?
2: வீட்டை போய் அடுத்தது குக்கிங,
0: அடுத்த சமையல் காத்திருக்கன்றீங்க. பாட்டு வருது, எல்லாரும் கேட்கலாம். நன்றி இணைந்தோடமைக்கு.
2: நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்துள்ள போன்றோம். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-44-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0
3: 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதர பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதர பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜ் இடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துதருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட் இடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணி நேரத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.சி

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
2: 416-5656-416-908-5656.
3: ஈரான் போர் மற்றும் ஹோமோஸ் நீரிணை முடக்கம் போன்றவற்றால் கடந்த மாதத்துக்கான மசகு எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 1.8 மில்லியன் பேரல்களால் வீழ்ச்சியடைந்ததாக சர்வதேச சக்திவள நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கனடா அடங்கலான பல நாடுகள் தமது மசகு எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரித்து வருவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. மறுபுறத்தில் எரிபொருள் வெளியேற்றம் செலவுகளை உயர்த்தியுள்ள போதிலும் 92% கனேடிய மக்கள் இவ்வாண்டுக்கான தமது பயண திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக கனேடிய வர்த்தக அபிவிருத்தி வங்கியின் ஆய்வறிக்கை கூறியுள்ளது.
4: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பில் தவைக்கு அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவிகளை பறிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 3வது சக்தியான விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் நோக்கில் அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயற்சித்ததாக வெளியாக வரும் தகவல்கள் பாரிய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. திமுகவின் இந்த முயற்சியில் இணைந்தமைக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை பெரும்பாலான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துள்ளதால் அக்கட்சி பிளவுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் போது தமிழ் மக்கள் கண்ணீர் சிந்தியதைப் போன்று மகிந்த குடும்பம் தற்போது கண்ணீர் சிந்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மகிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பிரபாகரனை அளித்த மே மாதத்தில் மகிந்தவை விசாரணைக்கு அளித்தது தவறென ராஜபக்ஷக்கள் தலைமையிலான பொதுஜன பெரமுன சாடியுள்ளது. புலிகளை அளித்த மகிந்தவை கைது செய்தால் மறுகணமே அரசாங்கம் கவிழும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: East FM in Kofi, double-double.
3: 5:35 கேட்டுக்கொண்டிருப்பது East FM in Kofi, double-double.
4: அடுத்த நீரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கா?
4: என்ன மாதிரி போது நாளெல்லாம்? வேலை முடிஞ்சா?
6: வேலை முடிஞ்சா?
4: வேலை முடிஞ்சு சிரிப்போட போய் கொண்டிருக்கீங்க?
6: என்ன
4: பாட்டு
6: பெண்ணின் மனதை தொட்டுன்ற படத்துல இருந்த
4: பாட்டு பாட தெரியும் பாத்தீங்களா? சரி சரி, பாட்டு வருது, கேக்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி,
4: கோபி டபுள் டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
3: 4161554 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:40
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் வினோ பேசுறேன்.
0: வணக்கம் வினோ, எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் சோமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். வினோ, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: என்னுடைய பாடல் நவிய நதியே.
0: உங்களோட பாட்டா? நீங்களும் உங்கள் திரையில் பாடல்களை கேட்கலாம்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடு ஒன்றினை $800,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் டிட்டாச் வீடுகளை $866,000 இருந்தும் 2000 ஸ்கொயர் ஃபீட் டிட்டாச் வீடுகளை $900,000 இருந்தும் நீங்கள் பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை எனவும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்துள்ளார். பினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. க்ளோசிங் 2026 எண்ட் ஓ 2027. ஒரு சில லோட்கள் மாத்திரமே உள்ளதுடன் லக்ஷன் கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக மட்டுமே இந்த சிறப்பு விலைகளை பெற முடியும். 416-888-8044. 416-888-8044.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். Canada Pilot Program. WhatsApp contact 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. ticketmaster.ca மூலம் 60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:56 நிமிடமாகின்றது. கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 7 வரை நீங்கள் மணிந்து கொள்ளலாம். 4165 4440 4540 4540 4540.
0: நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.

0: நேரம் 6:02 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் வலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
0: நல்ல சோமா இருக்கின்றோம். சோமாரன் வெளியே நிக்கிறீங்க போல, வேலை முடிஞ்சு போய்கொண்டிருக்கீங்களா?
1: என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ரோஜா படத்துல ருக்குமணி, ருக்குமணி நல்ல பாட்டு.
0: பாட்டு உங்களுக்கு வேறு எல்லாரும் கேட்கலாம். நன்றி இணைந்து சுகுமாரன்.
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-44-0-4-0-416-55-44-0-4-0.

0: நேரம் 6:09 மிஸ்டர் எஃப்எம் 102 தசமங்களில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம் ரிஷி மற்றும் லாவண்யா, இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
0: வணக்கம் சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கின்றேன். நீங்கள் இருவரும் நல்லம் தானே?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் ஜெய் சூர்யா அந்த படத்தில் இருந்து திப்பு அனுராதா இருவரும் பாடிய திறந்த கண்ணு குளிரடிக்குது மடமடவென்று மலையெடுக்குது என்ற இந்த பாடலை விரும்பி
0: கேட்கின்றேன். சரி, பாடுங்களுக்கு சிவகுமாரன்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 12 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 9 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 12 டிகிரி செல்சியஸாக உணரப்படுவது, 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544400, 4165544400.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன்

0: 8354128
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர். எப்பவுமே ஒரு படி மேல.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Macamanicum, Middlefieldicum, Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
7: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.
8: 6:18 கேட்டுக்கொண்டிருப்பது East FM இன் காஃபி டபுள் டபுள்.
9: அடுத்த நீ இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
10: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கிறோம் பிரபு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லா இருக்கேன் சார்.
8: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் பிரபு?
9: மீண்டும் பேசலாம் பிரபு. நன்றி.
8: நன்றி, வணக்கம்.
9: நன்றி, நன்றி. 7 வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 4165544-0040.
11: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: 6:23 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப் எம் எல் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்ல சமயம் இருக்கின்றோம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க கரண்?
1: நாங்களும் நல்ல, நாங்க பாட்டு போட்டு கொண்டிருக்கோம்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க கரண்டைக்கு? அப்பப்ப நடக்கும், நீங்க அதை கட்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும்.
1: என்ன
0: பாட்டு கேட்போம் கரண்? அந்த மிராக்கள்னு ஒரு பாட்டு மறந்து போயிட்டோம்.
1: இதெல்லாம் நான் கதைக்கிறீல ரிஷி,
0: அதிசயம் அள்ளிட்டு போயிடுது. சரி சார், நில்லடி என்றது பாட்டு கேட்டிருந்தீங்க. நன்றி கரண், இந்த உண்மைக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்த உண்மைக்கு ஈஸ்ட் எஃப் எம் இல் இது கோபி டபுள் டபுள்.
1: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காப்ரோ சிவிக்ஸ் என்ற மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறைகள் அனிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின்பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய திகதி இறுதி நாள் May 14. போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன், வேல் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மிளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4628287777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் மீது அல்குட்ஸ் குழுவினால் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர்களை நிறுத்த வலியுறுத்தும் தொனிப்பொருளுடன் இவ்வாண்டு மார்ச் மாதம் முன்னெடுக்கப்பட்ட அல்குட்ஸ் பேரணிக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களுக்காக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு யூத வெறுப்பு பேரணி எனவும், அவ்வாறான வெறுப்புணர்வு வன்முறை நிகழ்வுகளுக்கு கனடாவில் இடமில்லை என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் சாடியிருந்தார்.
4: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு சட்டசபையில் பெரும்பான்மையினை நிரூபித்துள்ளது. தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியமைக்க முன்னர் 120 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கையளித்த நிலையில் 13 தேதிக்கு முன்னதாக பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கோரியிருந்தார். பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிமுகவின் 25 உறுப்பினர்கள், அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுகவின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடங்கலாக 144 பேர் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்துள்ளனர். திமுக மற்றும் தேமுதிக வெளிநடப்பு செய்ததோடு பாமகவும் பாஜகவும் நடுநிலை வகித்துள்ளன. மதிமுகவின் 2 உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வருவதை தவிர்த்திருந்தனர். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான 22 உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர்.
3: இலங்கையின் திரைச்சேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் இனிய ஊடுருவலால் திருடப்பட்டமை சர்ச்சையான நிலையில், அவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாத வகையில் நிதியமைச்சுடன் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பாதுகாப்பு நடைமுறைகளை மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
5: மியூசிக்னா என்ன?
6: மியூசிக்னா இசை.
5: இசைனா
6: இசை.
5: இசை எங்கேந்து வரும் தெரியுமா?
6: என்ன சார், இது கூட தெரியாது.
2: இது ஈஸ்ட் FM இன் கோபி டபுள் டபுள்.
3: 6:36 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: தமிழன் பேசுறேன். மாலை வணக்கம் உங்கள் ரெண்டு பேருக்கும்.
4: மாலை வணக்கம். உங்களுக்கு தமிழன், நாங்களும் தமிழர்கள் தான். பரஸ்பரம் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கொள்வோம். எப்படி இருக்கிறீங்க?
7: இருக்கிறோம், நல்ல சுகமா இருக்கிறோம்.
4: என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஈவினிங்ல?
7: கொஞ்சம் எக்ஸசைஸ் நடந்து கொண்டிருக்கு, வொர்க் அவுட் ரூம்ல.
4: பாத்தீங்களா, பாடியை மெயின்டைன் பண்றீங்கன்றீங்க.
7: நன்றி.
4: கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:37 நிமிடமாக இருக்கின்றது.

0: பண்ண East FM கேளுங்க. Everything you like, everything you need is found only here. East FM 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: பிக்கரிங்கில் JHA Enterprise வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA Enterprise வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.
10: நேரம் 6:44 East FM-இல் கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
11: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
12: ஹாய்,
10: யார் பேசுறீங்க?
12: நான் பிரபன்.
10: பிரபன், எப்படி இருக்கிறீங்க?
12: நல்லா இருக்கிறேன். நீங்க சோமா இருக்கிறீங்களா?
11: நாங்களும் சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
10: சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டி வருது பிரவன், எல்லாரும் கேட்கலாம். நன்றி
11: நன்றி, வணக்கம்.
10: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோஃபி டபுள் டபுள்.
11: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய சிங்கிள் கிராஜ் டிட்டாச் வீடு ஒன்றினை $800,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் டிட்டாச் வீடுகளை $866,000 இருந்தும், 2000 ஸ்கொயர் ஃபீட் டிட்டாச் வீடுகளை $900,000 இருந்தும் நீங்கள் பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை என்றும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களுடன் உள்ளது இந்த வீடுகள். க்ளோசிங் 2026 அண்ட் ஓ 2027. ஒரு சில லோட்கள் மாத்திரமே உள்ளதுடன் லக்ஷன் கந்தசாமியின் விஐபி அக்சஸ் ஊடாக மட்டுமே இந்த சிறப்பு விலைகளை பெற முடியும். 416-888-8044. 416-888-8044.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்கள் மீளவு மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
1: நேரம் 6:52 ஸ்டெஃபம் கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியோடு இன்றைய காஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்ம ஒரு நீங்க தொகுத்து வழங்குவதற்கு ஜீவரஞ்சன் மற்றும் சுரேகா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960 437-477-7960.
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, Unit 14, Morningside and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 தேதி வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
6: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காவரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காவரோ.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: இருக்கவே இருக்க கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ESFM-ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ESFM நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நந்தி ரிஷி, நந்தி லாவணியா, நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சுரேகா.
4: வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
3: சரி, என்றும் வளமான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங். FM 102.7 ஊடகம் ESFM.co ஊடகம் வந்திருக்கீர்கள். Facebook, Instagram, TikTok ESFM தமிழ், YouTube-ல் ESFM 102.7.
4: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212 ESFM 102.7@gmail.com ஊடகம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
3: வெளியே 14 டிகிரி செல்சியஸ், 12 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
4: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போதே தங்க தமிழ் வார்த்தையுடன் தான் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதை அடுத்து நல்லதாக 4 விஷயம், அதனைத் தொடர்ந்து 7:30 செய்திகளை கூட நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும்.
3: அதைத் தொடர்ந்து நாங்கள் முதன்மை 3 மணிந்து கொள்ளப் போகிறோம். 8 மணி வரை, 8 மணிக்கு பின்னர் வளமை போல வேண்டும் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. யார் அந்த பிரபலம்? 8:30 செய்திகள், 9 மணி வரையும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். இது ESFM தமிழின் நம்ம ஊர் ஈவினிங். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: 7:09 எஃப்எம் 102 தசம் 7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது. இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் இயம்பல் என்ற ஒரு சொல்லைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இயம்பல் என்று சொல்கின்ற பொழுது சொல்லுதல், உரைத்தல், வெளிப்படுத்தல் என்ற சொல்லாக இது இயம்பல் இடம்பிடித்திருக்கிறது.
1: இதன் விளக்கம் என்னென்று பார்க்கும் பொழுது, இயம்பல் என்பது எண்ணங்கள் அல்லது செய்திகளை ஒழுங்காகவும் மென்மையாகவும் சொல்லுவதை குறிக்கும் ஒரு பழமையான தமிழ் சொல்லாக இருக்கின்றது.
0: சங்ககால இலக்கியங்களில் பேசுதல் அல்லது உரையாடலை விவரிக்க இது பயன்படுத்துகின்றனர். இன்றைய வழக்கு தமிழ் சொல்லில் இந்த சொல் அரிதாக உள்ளது. இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் நாங்கள் இயம்பல் என்று சொல்லித்தான் இணைத்திருந்தோம்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடு ஒன்றினை $800,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் டிடாச் வீடுகளை $866,000 2000 ஸ்கொயர் ஃபீட் டிடாச் வீடுகளை $900,000 பெறலாம். இவை தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 வரையில் குறைவான விலை எனவும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. க்ளோசிங் 2026 end or 2027. ஒரு சில லாட்கள் மாத்திரமே உள்ளதுடன் லக்ஷன் கந்தசாமியின் VIP அக்சஸ் ஊடாக மட்டுமே இந்த சிறப்பு விலைகளை பெற முடியும். 416-888-8044
2: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. East FM. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
0: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: அதிகம் யோசித்தால் சோர்வு, செயலில் இறங்கினால் தீர்வு. அதாவது ஒரே விஷயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் யோசிப்பதால் மன அழுத்தம் மட்டுமே அதிகரிக்கும்.
1: ஆனால் சிறிய செயலை தொடங்கினால் பிரச்சனை மெதுவாக தீர ஆரம்பிக்கும். யோசனை குறைத்து செயல் அதிகரித்தால் வாழ்க்கை சுலபமாகும். ஆக வேண்டிய நாளில் நாங்கள் அதிகம் யோசித்தல் சோர்வு, செயலில் இறங்கினால் தீர்வென்ற ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் நல்லதாய் நாலு விஷயத்தோடு நாங்கள் நினைத்திருக்கின்றோம். இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்று 416-298-2777 mortgagesolutions.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போர் மற்றும் ஹோமோஸ் நீரிணை முடக்கம் போன்றவற்றால் கடந்த மாதத்துக்கான உலகின் மசகு எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 1.8 மில்லியன் பேரல்களால் வீழ்ச்சியடைந்ததாக சர்வதேச சக்திவள நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கனடா அடங்கலான பல நாடுகள் தமது மசகு எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரித்து வருவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. மறுபுறத்தில் எரிபொருள் விலையேற்றம் செலவுகளை உயர்த்தியுள்ள போதிலும் 92% கனடிய மக்கள் இவ்வாண்டுக்கான தமது பயண திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக கனடிய வர்த்தக அபிவிருத்தி வங்கியின் ஆய்வறிக்கை கூறியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பில் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவிகளை பறிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 3வது சக்தியான விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் நோக்கில் அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயற்சித்ததாக வெளியாக வரும் தகவல்கள் பாரிய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. திமுகவின் இந்த முயற்சியில் இணைந்தமைக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை பெரும்பாலான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துள்ளதால் அக்கட்சி பிளவுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் போது தமிழ் மக்கள் கண்ணீர் சிந்தியதைப் போன்று மஹிந்த குடும்பம் தற்போது கண்ணீர் சிந்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மஹிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் பிரபாகரனை அளித்த மே மாதத்தில் மஹிந்தவை விசாரணைக்கு அழைத்தது தவறென ராஜபக்ஷக்கள் தலைமையிலான பொதுஜன பெருமுன சாடியுள்ளது. புலிகளை அளித்த மஹிந்தவை கைது செய்தால் மறுகணமே அரசாங்கம் கவிழும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
3: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
4: பசுமை
1: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு, 6477873784.
6: காற்றில் பரவும் இசை போல East FM.

0: அந்த பாடல் ஒளித்தொகின நேரம் 7:45 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடகம் இணைந்திருக்கீர்கள். முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் சமீபத்திய சமாதான முன்மொழிவை ஏற்க முடியாத என நிராகரித்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தை மேசையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் நிலவும் போர் நிறுத்த உடன்படிக்கை உசலாடி கொண்டிருக்கும் நிலையில் ஈரான் தனது ராணுவ நிலைப்பாடு குறித்தும் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது.
1: இந்த நிலையில் பார்க்கும்போது ஈரானிய ராணுவம் மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போதைய சூழலில் பின்வாங்குவதற்கு இடமே இல்லை அப்படின்றும் கூட ஈரானிய பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமி நியா வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை தற்போது ஒரு நிலையற்ற சூழலில் உள்ளதாக கூறப்படும் நிலையிலேயே இந்த இருதரப்பு கருத்துக்களும் வந்து வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
0: இதுவரை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜெரி லாவ்ரோ புதுடெல்லி சென்று அடைந்திருக்கின்றார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான வர்த்தகம் தற்போது சுமார் 60 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
1: இந்த நிலையில் 2030 இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து 100 பில்லியன் டாலர்களாக உயர்த்த தலைவர்கள் வந்து இலக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும், இந்த இலக்கு நிச்சயமாக எட்டப்படும் அப்படின்னும் ரஷ்ய அமைச்சர் லாவ்ரோவ் வந்து நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றாராம்.
0: இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அக்கிய அரபு ராஜ்யத்துக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. எனினும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவலை ரஷ்ய அரசாங்கம் வந்து தீவிரமாக மறுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் மீதான போரின் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அக்கிய அரபு ராஜ்யத்துக்கு பயணித்ததாக நெத்தன்யா அலுவலகம் தெரிவித்திருந்தது. அத்துடன் அக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதியை சந்தித்து பேசினார் என்றும் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. எனினும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமாம் வெளியிட்ட செய்தியில் பிரதமர் நெத்தன்யாகு வருகை அல்லது எந்தவொரு இஸ்ரேலிய ராணுவ குழுவையும் தமது நாடு வரவேற்றதாக கூறப்படும் தகவலை மறுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
1: இஸ்ரேலுடனான உறவுகள் வந்து ஆப்ரஹாம் உடன்படிக்கையின் கீழே வந்து பகிரங்கமாகவே முன்னெடுக்கப்படும் அப்படின்னும், இந்த உறவுகள் ரகசியமானவையாக இருக்காது அப்படின்னும் கூட கூறப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரங்கள் மூலம் பரப்பப்படுகின்ற இத்தகைய தகவல்கள் அனைத்துமே அடிப்படையற்றவை அப்படின்னும் ராஜ்யத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. அரசியல் ரீதியான பிம்பங்களை உருவாக்க வேண்டாம் அப்படின்னும், துல்லியமான செய்திகளை வெளியிடுமாறு மட்டுமே அக்கிய அரபு ராஜ்யம் வந்து ஊடகங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்க விடயம்.
0: இது நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்திருந்த 7:48 இந்த வழியை நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 7. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777, 416-298-2777, 416-298-2777.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macamanicum, Middlefieldicum, Idayal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
3: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, Petrukolvadil, Siramangale Sandikkindrirkala, No Problem, Pradhana Vangikalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungukal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavarkalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nai, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406,
5: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

0: நேரம் சரியாக 8 மணி 2வது மணித்தத்தில் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் இணைந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடகம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வழியே பார்க்கின்ற பொழுது 8 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலநிலை.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
0: சரி, தொடர்ந்து மீண்டும் வளமை போலவே நாங்கள் புதன்கிழமை யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்கப் போகிறது. நாங்கள் தருகின்ற 3 கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். இன்றைய நாளின் பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூட்டுகள் இதுதான்.
1: திரைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்து அரசியலில் நுழைந்தவர். தன் திரை வாழ்க்கை முழுவதும் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்த மிக சில தமிழ் திரைத்துறை கதாநாயகர்களில் இவரும் ஒருவராவார். அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியவர், அக்கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார்.
0: இதனுடைய நாளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூட்டுக்கு, அந்த 3 கூட்டுக்குரிய சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மலைக்கலாம். 4165544400 மீண்டும் அந்த கூட்டி தருகின்றோம்.
1: திரைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்து அரசியலில் நுழைந்தவர். தன் திரை வாழ்க்கை முழுவதும் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்த மிகச்சில தமிழ் திரைத்துறை கதாநாயகர்களில் இவரும் ஒருவர் ஆவார். அரசியல் கட்சியொன்றை தொடங்கிய இவர், அக்கட்சியில் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார்.